அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை, சபரி வானொலி நிகழ்ச்சியை நான் தொகுத்து வழங்க இருக்கிறேன். ஏனென்றால் நேயர் விருப்பமாக இல்லை, எனது விருப்பத்தில் ஒரு சில பாடல்கள் இடைக்கால பாடலாகத்தான் இருக்கும். அருமையான இசைத்தரத்தில் ஒலிபரப்பு செய்ய இருக்கிறேன். கேட்டு ரசியுங்கள் அன்பு உறவுகளே. இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் அம்மன் பாடலோடு நிகழ்ச்சியை துவங்க இருக்கிறேன். கேட்டு ரசிக்கலாம், இணைந்திருங்கள். இப்போது நேரம் 8:21. உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர்ஜே பிரியா வீரமணி. நிகழ்ச்சியில் நல்ல நல்ல பாடல்களை தேர்வு செய்து வைத்திருக்கிறேன். கேட்டு ரசிக்கலாம், இணைந்திருங்கள். அன்பான சொந்தங்கள், உங்கள் எண்ணங்களை எழுத்து வடிவில் சபரி வானொலி தளத்தில் பதிவிடுங்கள். உங்கள் பதிவுகளை வாசிக்கிறேன் கண்டிப்பாக. இப்போது ஒரு அம்மன் பாடலை கேட்டுவிட்டு பிறகு ஒரு 2 அம்மன் பாடல் கேட்டுவிட்டு பிறகு இடைக்கால பாடல் ஒலிபரப்பாகும்.

நிகழ்ச்சியில் ஒரு அருமையான அம்மன் பாடலை கேட்டு ரசித்தோம். இன்று வெள்ளிக்கிழமை, படவேட்டில் வெகு விமர்சையாக திருவிழா இன்று இரவும் ஒவ்வொரு வாரமும் சிறப்பாக நடைபெறுகிறது. அதனால் பேருந்துகளும் சிறப்பு பேருந்துகள் நிறைய, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 பஸ்ஸுக்கு மேலே விட்டுருக்காங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவ்வளவு அற்புதமாக இருக்கும் படவேட்டு ஊரில். அதனால் எங்கள் ஊர் என்பதால் ஒரு பாடல் அம்மன் ரேணுகம்பாள் அவர் போற்றும் வகையில் ஒரு சிறப்பான பாடலை கேட்டு ரசித்தோம். அடுத்து தளத்தில் இணைந்திருக்கும் அன்பான உறவுகள், சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க ஐயா. வணக்கம், இனிய காலை வணக்கம் உங்களுக்கு. வணக்கம் ஐயா, நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி ஐயா. ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, அந்த பேர் வந்து பதிவிடுங்க, உங்கள் பேர் வந்து தெளிவாக பதிவு போட்டிங்கன்னா படிக்க கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஒரு கொஞ்ச நாளைக்கு, ஒரு ரெண்டு நாளைக்கு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் உங்கள் பேர் வந்து கீழே பதிவிடுங்க. ஒரு அன்பான உறவு ஒரு ஸ்டிக்கர் கொடுத்து பதிவு கொடுத்துருக்காங்க. வணக்கம், இன்று உங்கள் நிகழ்ச்சியா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சி இல்லையா ஐயா, ஏன்னா சர்வர் பாடல் கேட்டுகிட்டே இருக்காங்க, எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது பாடல் அப்படின்றதுனால எனது விருப்பத்தில் ஒரு தரமான இசை தரத்தில் பாடல் எடுத்து வைத்திருக்கிறேன். அதனால் ஒளிபரப்பலாம் என்று தான் வந்தேன். என்னுடைய நிகழ்ச்சிக்கு ஒரு தலைப்பு வைத்து கண்டிப்பாக உங்கள் விருப்ப பாடல்களை ஒளிபரப்பு செய்வேன். மகிழ்ச்சி அண்ணா கேட்கிறோம் அப்படின்னு ஒரு பதிவு கொடுத்துருக்கீங்க, நன்றி. நடுக்குப்போம் சீனிவாசன் சகோ இணைஞ்சிருக்காங்க. வாங்க சகோ. சபரி வானொலி இயக்குனர் ஐயா அவர்களுக்கும், பாடலை வழங்கி கொண்டிருக்கும் பிரியா வீரமணி அண்ணா மற்றும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அன்புடன் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காரு. சீனிவாசன் அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இயக்குனர் கீதநேசன் அவர்களுக்கு சீனிவாசன் சகு காலை வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இயக்குனர் அவர்கள். மிக்க நன்றிகள். அருமையான அம்மன் பாடலும் சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கேட்கலாம். அதற்கு முன்னதாக ஒரு விளம்பரம், அந்த விளம்பரத்தை கேட்டுவிட்டு அடுத்த பாடல் ஒளிபரப்பாகும்.

ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.

ஒலித்த பாடல் எல்லாரீஸ்வரி பாடிய ஒரு அற்புதமான அம்மனை புகழ்ந்து பாடும் பாடலை பற்றி கேட்டு ரசித்தோம். பாடல் ஒலித்த நேரம் 8:38:23. நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்க அன்பான உறவு நடுக்குப்பம் சீனிவாசன் சகோ, தாயே கருமாறி, எங்கள் தாயே கருமாறி எனக்கு மிகவும் பிடித்த பாடல்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்டுவிட்டு இடைக்கால பாடல்கள் ஒளிபரப்பாகும், இணைந்திருங்கள். இது சபரி வானொலி வழங்கி கொண்டிருக்கிறது. தொகுத்து வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜே பிரியா வீரமணி. அடுத்த பாடல் ஒரு பக்தி பாடலை கேட்டுவிட்டு இடைக்கால பாடல் ஒளிபரப்பாகும்.

0: ஒழித்த பாடல் பெரிய வீட்டு பண்ணைக்காரன் என்ற படத்தில் இந்த பாடலை சிறப்பாக கேட்டு ரசித்தோம். உறவுகள்லாம் எல்லாம் கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாரும் ஆன்லைனில் வரவே இல்லை. அன்பான உறவுகள் சென்று வரட்டும், இருந்தாலும் பரவாயில்லை, நான் நிகழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜே பிரியா வீரமணி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக எனது விருப்பத்தில் ஒளிபரப்பாகும் அனைத்து பாடல்களும் கேட்டு ரசிங்கள்.
1: ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.

ஒலித்த பாடல் தேவா இசையில் ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். சாமுண்டி என்ற படத்திலிருந்து. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்கலாம், ஒரு பழைய பாடல். இந்த பாடலையும் கேட்டு ரசிக்கலாம். அனைவரும் இணைந்திருங்கள் சபரி வானொலியில்.

0: ஒலித்த இரண்டு பாடல்களையும் கேட்டு ரசித்தோம். நேரம் 9:01, 13 வினாடிகள். நிகழ்ச்சியில் அன்பான உறவுகள் பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். நடுக்குப்பம் சீனிவாசன் சகோ மட்டும்தான் கேட்டிருக்காரு. ஒலிக்கும் தளபதி பாடல் சூப்பர்னு சொல்லியிருக்காரு. நன்றிகள். தளத்தில் 6 பேர் இணைஞ்சிருக்காங்க, ஆனால் பதிவுகள் கொடுக்கவில்லை. நேயர் விருப்பமாக இருந்தால் பாடல் பதிவு கொடுத்திருப்பார்கள். இருந்தாலும் பரவாயில்லை, பாடலை கேட்டு மகிழ்வதே ஒரு தனி சிறப்பு தானே. இணையதள வானொலியில், சபரி வானொலியில் இணையாமல் பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு, நிகழ்ச்சியில் அடுத்த பாடலும் ஒரு சூப்பரான பாடல் வர இருக்கிறது, இணைந்து கேட்டிருங்கள் சபரி வானொலியில்.
1: ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.

ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.

தந்துவிட்டேன் என்னை படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டு ரசித்தோம். உமா ரமணன் அருண்மொழி அவர்கள் குரலில் ஒரு சிறப்பான பாடல் இளையராஜா இசையில். இதற்கு முன்னதாக ஒலித்த பாடல் லட்சுமி படத்திலிருந்தும் ஒரு இளையராஜா இசையில் ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். நேரம் 9:11:34. நிகழ்ச்சியில் எனது விருப்பமாக சபரி வானொலியில் பாடல் ஒலித்து கொண்டிருக்கிறது. பண்பலையில் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் அன்பான உறவுகளையும் இணைத்து கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள்.

மறக்குமா இந்த பாடலை கேட்டு? நேரம் 9:18:05. ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். தேன்மொழி முருகன் சகோதரி வந்து இணைஞ்சிருக்காங்க. எத்தனை மணிக்கு நிகழ்ச்சி தொடங்குகிறீர்கள்? டைம் போடுங்க, நான் 8 மணி வரை பார்த்துவிட்டு நிகழ்ச்சி இல்லை என்று 1 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிவிட்டேன் அப்படின்னு பதிவு கொடுத்துருக்காங்க சகோதரி. வருத்தமா? இல்லை சகோதரி, நான் நிகழ்ச்சி வந்து இன்னும் கரெக்டாக கொடுக்கணும்னு நான் இது பண்ணலை. இப்போ வந்து சரி, சர்வர் பாடல் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது, அதனால் எனது விருப்பத்தில் சில பாடல்களை ஒளிபரப்பு செய்யலாம் என்று தான் நிகழ்ச்சியை வழங்குகிறேன் சகோதரி. கண்டிப்பாக உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். நான் பொதுவாக பகல் நேரத்தில் நிகழ்ச்சி கொடுப்பது மிக மிக கடினம். ஏனென்றால் வேலை பளு காரணமாக நிகழ்ச்சி வழங்க இயலாது. இரவு 10 மணிக்கு தான் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். அதுக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்று, அந்த நிகழ்ச்சிக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்கிறேன். இரவின் மடியில் ஈர விழிகள் அப்படின்னு வைக்கலாமான்னு யோசிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் விரிவாக போகிறதுனால அது வேண்டாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் விருப்ப பாடல்கள்லாம் கண்டிப்பாக என்னுடைய நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். இப்போ இது ஒலிக்கும் பாடல் மறக்குமா பாடல் அருமையாக உள்ளது. தேர்வு அருமை. சபரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க தேன்மொழி சகோதரி. நன்றி சகோதரி, உங்களுக்கும் இனிய காலை வணக்கம். ஆர்ஜே விஜய் சகோதரி இணைஞ்சிருக்காங்க. மறக்குமா பாடல் அருமை, அழகு, தேர்வு அருமைன்னு கூட சொல்லியிருக்கீங்க, சூப்பரும் சொல்லியிருக்கீங்க. நன்றிகள், கிரேட்னு சொல்லியிருக்காங்க. இணைந்து பதிவு கொடுத்த அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, பண்பலையில் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்து, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வருகிறது, கேட்டு ரசிங்கள். இந்த பாடலும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். பாடல் ஒலிக்கும் நேரம் 9:20:03.

சின்னஞ்சிறு பூவே உன்னை தொடும்போது மழை மின்னல் நெஞ்சுக்குள்ளே. இந்த பாடல் வரியெலாம் ஒவ்வொரு வரியும் முத்து முத்தாக எழுதியிருப்பார் கவிஞர். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல். காலத்தால் அழியாத காவிய பாடல்கள், பழைய பாடல்கள் கூட வந்து ரொம்ப நல்ல நல்ல பாடல்லாம் இருக்குது. அதெல்லாம் காலத்தால் அழியாத பாடல்கள். இருந்தாலும் இடைக்கால பாடல்கள் மிக மிக ரொம்ப சிறப்பாக இருக்கும். இடைக்கால பாடல்கள்லாம் அன்றைய காலகட்டத்தில் கவிஞர்கள் எழுதியிருக்கும்போது ஒவ்வொரு வரியும் நல்லா யோசிச்சு செய்திருப்பாங்க. இப்போ வர பாடல்கள், ஒரு சில பாடல்கள், எல்லா பாடலையும் நான் குறை சொல்லவில்லை, ஒரு சில பாடல்கள்லாம் கேட்கவே பிடிக்கவே பிடிக்காது, கேட்கவே முடியாது. அது எப்படி தான் கேட்குறாங்க மற்றவங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு சில வரிகள்லாம் கரெக்டாக இருக்காது, அந்த கவிஞர் எழுதியிருப்பது கரெக்டாக இருக்காது. முதல் வரி, ஆரம்ப வரி என்ன இருக்குதோ, அந்த ஆரம்ப வரியில் என்ன நம்ம தொடங்குகிறோமோ அதனுடைய அடிப்படையில் தான் கீழே வரும்போதெல்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சில பாடல்கள் இல்லை. அந்த பாடல்லாம் வந்து நான் ஒரு 35-36 பாடலாம் என்ன எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு பாடல் கூட கரெக்டாக இருக்காது, அதனுடைய வரிகள்லாம் வந்து கரெக்டாக இருக்காது. அதனால் எனக்கு ஒரு சில பாடல்கள் வந்து புதிய பாடல் கேட்க விருப்பமே இல்லை. இப்போது இதில் கூட பார்த்திங்கன்னா அதை நான் சொல்ல விரும்பலை, அதை நான் சொல்லக்கூடாது, தப்பாக ஆகிடும். ஒரு சில பாடல் வந்து வேறு வானொலியில் சொல்கிறேன், நான் கேட்டிருக்கேன் அந்த வானொலியில். அந்த பாடல் எப்படி தான் கேட்குறாங்கன்னு எனக்கு புரியல, அவர் என்ன ஒரு மைண்ட் செட்டில் கேட்குறாருன்னு எனக்கு தெரியல. அதாவது இசை மட்டும் போதாது, பாடல் வரிகளை கவனிக்கணும். சின்னஞ்சிறு பூவேன்னு போட்டிருக்காரு இல்லையா கவிஞர், உன்னை தொடும்போது, அதாவது தொடும்போது கூட அந்த மழை மின்னலாக வரும் அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருப்பார் அந்த கவிஞர். இதெல்லாம் யோசிக்கும்போது ரொம்ப நம்ம ஒரு எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் வேறு எண்ணங்கள் எதுவுமே வராது. ஒரு கோயிலுக்கு போனால் நம்ம தேங்காய் எதுக்கு உடைக்கிறோன்னா, அந்த தேங்காய் உடைச்சி அந்த சாமி பார்வைக்கு முன்னாடி வைக்கும்போது அந்த தேங்காயின் வெண்மையான நிறத்தை நம்ம பார்க்கும்போது சில கெட்ட எண்ணங்கள், வெளியில் இருக்கும் கெட்ட எண்ணங்கள் நம் மனதில் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் தேங்காயை உடைக்கிறோம். அது சாமிக்காகவோ கடவுளுக்காகவோ கிடையாது. கற்பூரத்தை தீபமாக ஏற்றுகிறோம், அந்த கற்பூரம் ஏற்றினால்தான் உன்னுடைய மனது சாந்தம் அடையும் என்பது பொருள். அந்த தேங்காய் உடைத்தால்தான் உன் மனதில் கெட்ட எண்ணங்கள் எதுவும் அந்த தலத்தில் வராது என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. அது போன்று சில நிறைய விஷயங்கள் இருக்கிறது, சொல்ல வேண்டுமென்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். நிகழ்ச்சியில் நேரம் இப்போது 9:27:30. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்டு ரசிக்கலாம், இணைந்திருங்கள். நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜே பிரியா வீரமணி. இது சபரி வானொலி. அடுத்த பாடல் ஒரு சூப்பரான பாடல், கேட்டு ரசிக்கலாம்.

ஒலித்த பாடல் ஒரு அருமையான தத்துவ பாடல். எஸ்பிபி ஐயா அவர்கள் மிக சிறப்பாக பாடியிருந்தார். அந்த பாடலையும் கேட்டு ரசித்தோம். நேரம் 9:32. நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் தளத்தில் இணைந்திருக்கும் பதிவுகளை பார்க்கலாம். தேன்மொழி முருகன் சகோதரி வந்து இரவின் மடியில் அருமையான தலைப்புன்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிகள் சகோதரி. பார்க்கலாம் என்ன தலைப்பு என்று பிறகு யோசிக்கிறேன். அடுத்து ஆர்ஜே விஜய் சகோதரி ஒரு ஸ்டிக்கர் பதிவு. ஜாலியாக பாடல் கேட்குறாங்க. ஆஹா, என்ன அழகான பாடல், உங்கள் தேர்வு மிக சிறப்பு அருமை அப்படின்னு பதிவு கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றிகள் தேன்மொழி முருகன் சகோதரி. அருமையான நடுத்தரத்து பாடல்களாக தேர்வு செய்து போடுகிறீர்கள். அருமையாக உள்ளது பாடல்கள், அவ்வளவு இனிமை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிகள். ஜெகதீசன் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சு ஒரு பதிவு கொடுத்துருக்காரு. அவர் எந்த ஊருன்னு தெரியல, ஆனால் இருந்தாலும் அவருடைய பதிவை வாசிக்கிறேன். சபரி இணைய வானொலியில் அருமையான பாடல்களை தந்து நிகழ்ச்சியை அழகுபடுத்தி அழகுக்கு அழகு சேர்த்து பாடல்களை எல்லாம் இளம் தென்றல் காற்றாய் இன்னிசை மழையாய் தேன் சுவையாய் தித்திப்பாய் திகட்டாத தேன் அமுதாய் இதயத்தை திருடும் விதமான இசையாய் நிகழ்ச்சியை மெருகேற்றி அழகுபடுத்தி பாடல்களை எல்லாம் பூக்களின் மனமாய் புகழ் மனம் பரப்பி கொண்டிருக்கும் அன்பு அறிவிப்பாளர் ஐயா வீரமணி அவர்களுக்கு இனிய வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நிகழ்ச்சி வெள்ளட்டம் நன்றி அப்படின்னு ஒரு அருமையான பதிவு கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றிகள். ஆர்ஜே விஜய் சகோதரி, ராஜாவுக்கு ராஜாதான் பாடல் கேட்க கேட்க இனிமை மிக சிறப்பு அப்படின்னு பதிவு கொடுத்துருக்காங்க. தேன்மொழி முருகன் அவர்கள் மனதை தொட்ட பாடல்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிகள். அடுத்த பதிவும் சிறப்பு மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் பதிவுகள் எஸ்பிபி ஐயா அவர்கள் போட்டோவை கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர் பதிவு கொடுத்த அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும், எண்ணங்களை எழுத்து வடிவில் தளத்தில் பதிவிட்ட அன்பான உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்கலாம். இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி வானொலி. இதோ வருகிறது அடுத்த பாடல். அதாவது மயிலாடும் தோப்பில் வந்து மான் வந்து அந்த இடத்துல இருந்தால் அங்கே என்ன நடக்குன்றதை இந்த பாடலை கேட்டு ரசிங்க.

ஒலித்த பாடல் படம் சின்ன பசங்க நாங்கள், இளையராஜா இசையில் எஸ்பிபி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இவர்கள் இருவரும் இணைந்து அற்புதமான பாடல்களை தந்துவிட்டு இப்பூ உலகை விட்டு பிரிந்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் பாடலெலாம் இனிமேல் இந்த மாதிரி பாட வருவாங்களான்றதே ஒரு கேள்விக்குறிதான். எஸ் ஜானகி, எஸ்பி பாலசுப்ரமணிய ஐயா இரண்டு பேரும் வந்து இந்த பாடல் பாடும்போது அந்த ரெண்டு பேருக்குமான காம்பினேஷன் பார்த்திங்கன்னா அந்த வாய்ஸு ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக செட் ஆகும் இந்த பாட்டுக்கும் அவங்க இரண்டு பேரும் பாடுறதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அவர்கள் இருவருமே நம்மிடையே இல்லை, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது பிறப்பு இறப்பு இன்பம் துன்பம் இனிப்பு கசப்பு இதெல்லாம் வந்து இரண்டாக தான் இறைவன் வைத்திருக்கிறான். அதனால் ஒரு நாள் நாமளும் இயற்கைக்கு பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். நம்மவும் நிலைத்து இங்கே இருக்க முடியாது. ஒரு நாள் பிரிவு அதாவது பிறந்தோம் வளர்ந்தோம், ஒரு நாள் பிரிவு கண்டிப்பாக அனைவருக்கும் இருக்கிறது. அதனால் சமுதாயத்திலும் சரி உறவுகளோடும் சரி அன்பாக பாசமாக இருப்பது தான் என்னுடைய எண்ணங்கள். ஏன்னா நம்ம எவ்வளோ காலம் வாழ்கிறோம் என்றது கேள்விக்குரிய அல்ல, எப்படி வாழ்ந்து விட்டு சென்றோம் என்பது தான் கேள்வியாக இருக்க வேண்டும். குறிப்பாக சொல்லணும்னா விஜயகாந்த் ஐயா வந்து இறந்துட்டார். இதுவரை அவருக்கு வந்த மக்கள் வந்து கண்ணீர் சிந்தியது எந்த தலைவருக்குமே கிடையாது. அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு அவ்வளோ அற்புதமான ஒரு பெரும் மாமனிதர். அவருக்கு நல்ல உள்ளம், எது வந்தாலும் வாரி கொடுத்துருவார் அது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் சினிமா துறையில் அப்படி ஒரு நபர் இருந்து அவர் மறைந்ததுனால அவர் பேர் புகழ் இன்றும் வந்து அவர் கோயிலாக தான் அங்கே வணங்குறாங்க எல்லாருமே. நான் பொதுவாகவே ஒரு மனிதனுடைய அடிப்படையில் சொல்கிறேன், அவர் நல்ல ஒரு மனிதர் அவ்வளோதான். அந்த மாதிரி வாழும்போது ஒரு நல்லது சின்னதாக நம்ம ஊருக்கு மட்டும் தெரிந்தால் கூட போதும் அப்படின்ற மாதிரி நல்லவங்களாக இருக்க வேண்டும். அதற்காக கெடுதல் செய்துவிட்டு அடுத்தவங்களை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கி நம்ம சமுதாயத்தில் அப்படி வாழறது அது வாழ்க்கை அல்ல. இருக்கும் வரை சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதுதான் மன வலியை வந்து அதிகமாக கொடுத்தீங்கன்னா மூளை வந்து சில செயல் திறன்களை இழக்க கண்டிப்பாக நேரிடும். அது என்னுடைய கருத்து. ஒரு தெளிவான எண்ணங்களை வைத்திருந்தாலே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகும். நீங்கள் பணம் அதிகமாக சம்பாதிக்கலனா கூட இருக்கிற வருவாயை வச்சு நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலே உங்கள் உடலில் இருக்கும் அனைத்து உறுப்புகளும் நல்ல முறையில் இயங்கும். சில மனக்கவலை வந்தாலே உடல் வியாதி கண்டிப்பாக வரும். கவலை மனதில் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஏதோ ஒரு செயல்பாட்டில் வந்து ஒரு ஏதாச்சும் பிரச்சனை வரும். ஒன்று பிபி அதிகமாகலாம், சுகர் கம்ப்ளைண்ட் அதிகமாகலாம், அதே நேரத்தில் எப்படி சொல்கிறது சோர்வுகள் உடம்பில் வந்து சோர்வு அதிகமாக வரும். அந்த இரத்த நாணங்கள் வந்து சரியான முறையில் வேலை செய்யாது. ஒரு நம்ம உடம்பில் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உணர்வு வச்சுருக்கான். கண்ணுக்கு உணர்வு இல்லைன்னா நீங்கள் கண்ணை சிமிட்டவே முடியாது. நாக்குக்கு உணர்வு இல்லைன்னா நீங்கள் எதை சாப்பிட்டாலும் அது என்ன சாப்பிட்றனே உங்களுக்கு தெரியாது. இப்போ கை அசைக்கிறோம், திரும்பி பார்க்குறோம், எல்லாத்துக்குமே உணர்வு இருக்குது. காதுக்கு உணர்வு இருக்குது. பேசுகிறதுனால தான் அந்த உணர்வு இருந்தால் மட்டுமே காதின் வழியே இந்த பாடல் கூட கேட்க முடியும். நம்ம பேசினாலும் அடுத்தவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த உணர்வு இருந்தால் தான் கேட்கும். அது நிறைய சொல்லிட்டு போகலாம். எவ்வளோ நிகழ்ச்சியில் வந்து ஏகப்பட்டது இருக்குது சொல்ல வேண்டியதெல்லாம். ஒரு நல்ல கருத்துக்களை மக்களிடையே சேர்க்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். வரும் காலங்களில் அனைத்தும் தெளிவாக ஒவ்வொன்றாக நான் நிறைய சொல்ல விரும்புகிறேன். அது சில உறவுகள் ஏன்னா வானொலியில் நிறைய பேர் கேட்கணும். இதை அதர் கண்ட்ரியில் கேட்குறாங்க, இணையதளத்தில் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ இதில் ஒரு பத்து பேர் ஆன்லைனில் இருக்கிறீங்கன்னா 10,000 பேர் கேட்பாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு வந்து 1000 பேர் ஒரு ஆள் காமிக்குதுன்னா இணையதளத்தில் 1000 பேர் பார்க்குறாங்கன்னு அர்த்தம். அதனால் கேட்குறாங்க, இந்த வானொலியும் கேட்குறாங்க, 5000 பேர் கேட்குறாங்க ஒரு நாளைக்கு எல்லா அதாவது வேர்ல்டு லெவலில் ஒரு 5000 பேர் தான் கேட்குறாங்க. மற்ற வானொலியெலாம் 20,000-25,000 பேர் கேட்குறாங்க. அது எங்கெங்கே எவ்வளோ பேர் கேட்குறாங்கன்றதும் அந்த சர்வரில் புள்ளி விவரமாக இயக்குநருக்கு கண்டிப்பாக தெரியும். இந்தியாவில் எவ்வளோ பேர் கேட்குறாங்க, அதர் கண்ட்ரியில் எவ்வளோ பேர் கேட்குறாங்க, XXX மொபைலில் எவ்வளோ பேர் கேட்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு வேலூரில் எவ்வளோ பேர் கேட்குறாங்க, இது வந்து புள்ளி விவரமாக இணையதளத்தில் சொல்லலாம்.
அது இயக்குநருக்கு தான் தெரியும், எனக்கும் தெரியும். இருந்தாலும் நேயர்களுக்கு சில தகவல் தெரியாமல் இருக்கலாம் இணையதளத்தை பற்றி. அதனால் உங்களிடம் அந்த கருத்துக்களை முன்வைத்தேன். அடுத்து வாட்ஸ்அப் பதிவில் எஸ்பிபி ஐயா அவருடைய காட்சி படத்தை கொடுத்துருக்காரு. போன பாடலுக்குன்னு நினைக்கிறேன், ஒழித்த பாடலுக்கு இல்லை, இருந்தாலும் பரவாயில்லை. இதற்கு முன்பு ஒழித்த பாடலும் இந்த பாடலும் எஸ்பிஐ பாடல் தான். தேன்மொழி சகோதரிக்கு நன்றிகள். ஆர்ஜே விஜி சகோதரி சூப்பர்னு சொல்லியிருக்காங்க, மிக்க நன்றிகள். ஜெகதீசன் சகோவும் சூப்பரான பாடல் சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். தேன்மொழி சகோதரி, மயிலாடும் தோப்பில் மாநாடக் கண்டேன் பாடலில் ஒவ்வொரு வரிகளும் அருமையாக இருக்கும், இனிமையான பாடலும் சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். முதல்ல நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல, கண்டிப்பாக கேட்குன்னு தான் நினைக்கிறேன். அடுத்து தேன்மொழி சகோதரியின் பதிவு, பேசிய கருத்துக்கள் அத்தனையும் முத்துக்கள், குரல் வளமும் தமிழ் பேச்சும் மிக அருமை, நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள் சகோதரி. அதாவது எனக்கு தெரிஞ்ச அளவில் ஏதோ என்னால் முடிந்தது மக்களுக்கு ஒரு சில, அதாவது 10 வார்த்தை சொல்கிறேன்னா அதில் 2 கருத்துக்கள் இல்லை 1 கருத்துக்கள் அவர் செவிகளுக்கு சென்றால் போதும் அப்படி தான் நான் நினைப்பேன். எவ்வளோ யூடியூப்பில் வருது, எவ்வளோ புத்தகங்கள் படிக்கிறோம், நிறைய இருக்குது. இருந்தாலும் ஒரு வார்த்தை, யாருமே சொல்லாத வார்த்தை, ஒரு வார்த்தை உங்கள் காதுக்கு போனால் அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்பது தான் என்னுடைய கேள்வி. பதிவிட்ட அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் நன்றிகள். ஏனென்றால் பாடல் 10 மணி நிகழ்ச்சி இல்லை என்றால் இதில் இணைஞ்சிருக்கும் ஒரு 3 பேர் 4 பேர் தான் இணைஞ்சி பதிவு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் 4 பேரும் பாடல் பதிவிடுங்க, கண்டிப்பாக உங்கள் பாடல் ஒளிபரப்பு செய்கிறேன். நிகழ்ச்சி இல்லை என்றால் 10 மணிக்கு விஜய் சகோதரி நிகழ்ச்சி கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல, பதிவு தளத்தில் கொடுத்தீங்கன்னா யாருன்னா நிகழ்ச்சி கொடுக்குறவங்க ஒரு பதிவு தளத்தில் கொடுத்துருங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன், நேயர்களும் தெரிந்து கொள்வார்கள். என்னுடைய கருத்துக்களை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு அடுத்த பாடல், அதாவது தூக்கணா குருவி தூளி கட்டி ஆடி சந்தோஷப்பட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பாடல் கேட்டால் தான் தெரியும், கேட்டு பார்க்கலாம் அனைவரும் சபரி வானொலியில்.

ஒலித்த பாடல், ஒரு அற்புதமான பாடலை கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அன்பான உறவுகள், ஆர்ஜே விஜய் சகோதரி, இன்று நிகழ்ச்சி இல்லை, மாலை நிகழ்ச்சி தான் உண்டு. நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை நடத்தலாம்னு பதிவு கொடுத்துருக்கீங்க. எனக்கும் வேலை இருக்கிறது சகோதரி, 8 மணியிலிருந்து நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்லை. இன்று படவேடு ரேணுகம்பாள் ஆலயத்தில் இன்று மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். எனக்கு செல்வதற்கு வழி போனமோ, அதாவது இதற்கு முன்பு வந்த வெள்ளிக்கிழமையே போன வாரம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன். அதனால் வண்டி உள்ளே போக முடியல, காரில் போனோம். அதனால் கார் உள்ளே போகாது, வழி வேறு பாதையில் தான் போகும், அதனால் லேட் ஆகும். இருந்தாலும் அந்த பாதையிலையும் வண்டிகள் நிறைய வர்றதுனால எனக்கு சிரமமாக இருக்குன்றதுனால கொஞ்சம் லேட்டாக போகலாம் அப்படின்னு முடிவு என்னுடைய இது. அதனால் பரவாயில்ல, இருந்தாலும் இருக்கும் வரை, நேரம் இருக்கும் வரை நிகழ்ச்சி வழங்குகிறேன் சகோதரி. அடுத்து ரகுபதி தங்கப்பொண்ணு அவர்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. படம் ஒரு பாடலும் கேட்டிருக்கீங்க. உங்கள் பாடல் அடுத்த பாடல் ஒலிபரப்பாகும், இணைந்திருக்கலாம். தேன்மொழி முருகன் சகோதரி, முதலில் ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகர் அவர்கள் இவர்களுக்காக பாடல் தேர்வு. நல்ல மனம் வாழ்க போன்ற பாடல், படம் பெயர் தெரியாது. நன்றிகள். இருந்தாலும் பரவாயில்லை, உங்கள் விருப்ப பாடலும் ஒலிபரப்பாகும், நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். ஊதாப்பூ கண் சிமிட்டுகிறது படம் பெயரா? ஓகே, நான் எடுத்துடுறேன் சகோதரி, ஒன்றும் இல்லை. எனக்கு ஒரு பாடல் வரி கொடுத்தாலே போதும், கண்டிப்பாக அந்த பாடலை எடுத்து விடுவேன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. நான் தளத்தில் ஒரு பாடல் பதிவு போடுறேன், அந்த பதிவு வந்து யாராலையும் எடுக்க முடியாது. அதாவது சீனிவாச கல்யாணம் படத்திலிருந்து ஒரு பாடல் இருக்குது, அது இயக்குனருக்கும் நான் அந்த பாடல் அமைச்சேன், எடுக்க முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் நான் எடுத்து வைத்திருக்கிறேன், முடிந்தால் நீங்களும் எடுத்து தளத்தில் ஆடியோவாக பதிவிடலாம். சீனிவாச கல்யாணம் படத்தில், அதாவது தமிழ் படம், கன்னடா, தெலுங்கு, மலையாளம் இதெல்லாம் இல்லை, தமிழ் படம். அந்த படத்திலிருந்து ஒரு பாடல், அந்த பாடல் வரியை வந்து நீங்கள் பரவாயில்ல, நீ சீனிவாசம் கல்யாணம் எந்த பாடலில் இருந்தாலும் எடுத்து அனுப்புங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றிகள். அடுத்த பாடல் நிகழ்ச்சியில் இணைஞ்சு பதிவு கொடுத்துருக்காரு ரகுபதி தங்கப்பொண்ணு அவர்கள் பாடல் தான். படம் உள்ளம் கவர்ந்த கல்வன், பாடல் காலம் காத்தாலே. கரூர் ரகுபதி தங்கப்பொண்ணு, மனோஜ்குமார் காவியா இவர்களது விருப்பத்தில் வருகிறது. ரகுபதி அவர்களே, உங்கள் விருப்ப பாடலை நீங்கள் கேட்டு ரசிங்கள். இது வருகிறது உங்கள் விருப்ப பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 9:55. இதோ உங்கள் விருப்ப பாடல்.

0: ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.
1: நிகழ்ச்சியில ரகுபதி தங்கப்பொண்ணு அவர்கள் விருப்பத்தில் தான் ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். உள்ளம் கவர்ந்த கல்வன் படத்திலிருந்து ஒரு சிறப்பான பாடலை கேட்டு ரசித்தோம். நன்றிகள் ரகுபதி அவர்களே. ரகுபதி ஐயா, உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்கள் மனநிலை வந்து ஒரு ஜாலிக்காக நீங்கள் அப்படி பதிவு போடுறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் உங்களை நான் குறையாக சொல்லவில்லை. இருந்தாலும் என்னுடைய கருத்துக்கள், இது வந்து வானொலினா பொதுவாக எந்த வானொலியாக இருந்தாலும் அதை ரசித்து ஒரு வேலையை நம்ம செய்கிறோம், அதுக்கான ஒரு மதிப்பு, அதுக்கு ஒரு முக்கியத்துவம், இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்குறோம். அது சின்ன வேலையாக இருந்தால் கூட இது ஒரு நாளைக்கு பயன்பாட்டுக்கு வரும். அது நேயராக இருக்கட்டும், தொகுப்பாளராக இருக்கட்டும், இயக்குனராக இருக்கட்டும், அது யாராக இருந்தாலும் அதனுடைய வழிகாட்டுதலில் அதை சிறப்பாக செம்மைப்படுத்தி நம்ம சென்றோம் என்றால் அது நிச்சயமாக ஒரு நாள் வந்து நமக்கு கை கொடுக்கும். அந்த வகையில் இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா ஆர்ஜியாவா வருவேன் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். இதெல்லாம் வந்து நான் ஒரு நாளும் நான் பேச மாட்டேன், லைவாக வந்து பேச முடியாது அப்படி தான் நினச்சேன். ஆனால் இருந்தாலும் எனக்கு ஒரு வாய்ப்பு, நான் வந்து ஒரு வானொலியில் நான் ஆர்ஜியாவா இருந்தேன்னா எனக்கு சோறு போட்டதே அது தான். உப்பிட்டவங்களும் உள்ளளவும் நினைக்கணும்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அதாவது அந்த இடத்துல நான் சில பாடங்களை கற்றுக்கொண்டு தான் இன்று சபரி வானொலியில் ஒரு நிகழ்ச்சியை கொடுக்கிறேன். மேலும் இதை வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போது வேலூர் சூரியன் எப்பம் இருக்குது, எனக்கு ஒரு வாய்ப்பு வரலாம், நான் நிறைய விஷயங்களை சொல்லி நிறைய கருத்துக்களை சொல்லி என்னுடைய குரல் வளம் நன்றாக இருக்கிறது என்று தெரிந்து யாராச்சும் கூப்பிட்றாங்கன்னா அப்படி கூட போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? யாருக்கு ஒன்றாலும் எப்போ ஒன்றாலும் நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் பதிவு கொடுக்கும்போது அந்த மண்டை ஓடெல்லாம் வந்து போடுறது அது சரியாக இல்லை, என்னுடைய தாய்மையான வேண்டுகோள். அதை மட்டும் தவிர்த்துங்கன்னா மீதி நீங்கள் எதை ஒன்றாலும் போடுங்க. நிலா போட்டிருக்கீங்க, பூ கொடுத்துருக்கீங்க, அதுக்கப்புறம் அந்த வாழைப்பழம் கொடுத்துருக்கீங்க, சிலுவை கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் வந்து ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல அந்த 6 ஸ்டிக்கரையும் நீங்கள் பார்த்து அந்த மண்டை ஓட்டை மட்டும் நீங்கள் அப்படியே கண்ணில் பாருங்கள், உங்களுக்கு ஒரு மனநிலை எப்படி மாறும் அப்படின்றது தெரியும். அதனால் அந்த ஸ்டிக்கர் போடாதீங்க, மீதி பதிவுலாம் போடுங்க, உங்கள் பாடல் கொடுங்க, ஒளிபரப்பு கண்டிப்பாக செய்கிறேன். அது எனக்கு அதை பார்த்த உடனே ஒரு மாதிரியாக இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். தவறாக என்ன வேண்டாம் ரகுபதி அவர்களே, ஏன்னா இது ஒரு அன்பான வேண்டுகோள் உங்களுக்கு. நன்றிகள், இந்த வேண்டுகோளை ஏற்றிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அடுத்து தேன்மொழி முருகன் சகோதரி ஒரு பதிவு. முதலில் ராஜ், ஓ இது படிச்சாச்சு. ரகுபதி ஐயா பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காரு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாங்கள் விரும்பிய பாடலை கொடுத்த அன்பு உள்ளத்திற்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். அந்த அன்பு உள்ளம் வந்து ஆர்ஜே பிரியா வீரமணி தான். நான் தான் பாடலை உங்களுக்கு கொடுத்தேன். நன்றிகள் ரகுபதி அவர்களே. ஆர்ஜே விஜய் சகோதரி, ஆஹா அழகான பாடல், ரகுபதி அவர்களின் தேர்வு சிறப்பு, நன்றின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிகள். தேன்மொழி சகோதரி பாடல் இனிமைன்னு சொல்லியிருக்காங்க, நன்றி. சீனிவாச கல்யாணம் பாடல் தெலுங்கில் தான் வருகிறது, அழகர் ஐயாவை தான் கேட்க வேண்டும், அவர்தான் அழகாக எடுப்பார், முடிந்தால் எடுக்க சொல்லுங்கள், எடுத்தால் அவருக்கு கண்டிப்பாக ஒரு பாடல் எடுக்கும் திறமை அவரிடம் உள்ளது. அதே மாதிரி பாடல் எந்தெந்த பாடல்களை எப்படியெல்லாம் கேட்க வேண்டும் என்பது அவருக்கு கண்டிப்பாக யோசிப்பார் என்று நினைக்கிறேன். இந்த பாடலை கண்டிப்பாக எடுத்து எனக்கு தளத்தில் யாராச்சும் போடுங்க, உங்களுக்கு நான் அந்த பதிவை இதில் தளத்தில் வந்து பதிவிடுகிறேன், அது பாடல் வரியை பதிவிடுகிறேன். கண்டிப்பாக அது தெலுங்கில் தான் வரும், ஆனால் தமிழில் எடுப்பது மிக மிக கடினம். ஏனென்றால் அது வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலும் கிடைக்காது, ப்ளே ஸ்டோரில் பண்ணாலும் கிடைக்காது, அது ஒரு வேறு விதமாக உள்ளே போய் துளவி ஆராய்ந்து ஆராய்ச்சி பண்ணி புகை போகாத இடத்திற்கு போலீஸ் போவது போல் நம்ம சென்றால்தான் அந்த பாடல் வரும் கண்டிப்பாக, இல்லை என்றால் எடுக்கவே முடியாது. இது என்னுடைய கருத்து. இது ஒரு பெரிய சேலஞ்சு கிடையாது, நான் மட்டும் திறமையானவன் கிடையாது, நம்ம இப்போ தாய் வயிற்றில் இருக்கும்போதா எல்லாம் கற்றுட்டு வரோம், எதுவும் கிடையாது. ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் கற்றுக்குறோம் அவ்வளோதான். எனக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு தகவல் கொடுக்குறேன், சில புக்குங்களை படிக்கிறோம், புத்தகங்களை படிக்கும்போது சில கருத்துக்கள் நம்ம மனசுக்குள்ளே செல்லுது, அதனால் அந்த வாய் வழியாக வருது. வாய் இருப்பதினால் வார்த்தைகளை தெளிவாக பேச வேண்டும், தேவையில்லாத வார்த்தையே பேசக்கூடாது. வாய் இருக்குதுன்றதுனால எதை வேணாலும் பேசக்கூடாது, தவறான விஷயம். ஒருத்தர்கிட்ட நம்ம பேசுகிறோம் ஒரு அன்பா அப்படின்னா கூட நம்ம வந்து நல்ல கருத்துக்களை சொல்லி நல்ல விதமாக பேசிட்டு போகணும். அவங்கக்கிட்ட வாய் இருக்குதுன்றதுனால ஒரு சண்டை வந்தால் கூட வாய்க்கு வந்த வார்த்தைகள்லாம் திட்டினா அது மனித தன்மை அல்ல. அதுபோல் நான் இப்போ வந்து உங்களுக்கு அந்த பாடல் இது நான் கொடுக்குறேன். அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்கன்னா, தேன்மொழி முருகன் சகோதரி தான் கேட்டிருக்காங்க. முதலில் ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம், மனோகரன் அண்ணா இவர்களுக்காக பாடல் தேர்வு, இந்த பாடல் வந்து இவர்களுக்காக இந்த பாடல் தேர்வுன்னு தேன்மொழி முருகன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நல்ல மனம் வாழ்க போற்ற வாழ்க, படம் பெயரை தெரியாதுன்னு சொல்லிங்க, அதை நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்க கீழே. பெயர் ஒரு ஊதாப்பூ கண் சிமிட்டுகிறது, இந்த படத்திலிருந்து வருகிறது. உங்கள் விருப்ப பாடல் கேட்டு ரசிக்கலாம், இணைந்திருங்கள். இது சபரி வானொலி, நீங்கள் நல்ல நல்ல பாடல்களை தேர்வு செய்கிறீர்கள், அதே நேரத்தில் எனக்கும் பிடித்த பாடலாக இருக்கிறது. முடிந்தளவு ஒரு நல்ல இசைத்தரத்தில் தான் பாடலை எடுத்து ஒளிபரப்பு செய்கிறேன். பாடல் ஒலிக்கும் நேரம் 10:07. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது, தேன்மொழி சகோதரி விருப்பத்தில்.

ஒலித்த பாடல் தேன்மொழி முருகன் சகோதரி விருப்பத்தில் தான் பாடல் ஒலித்து சென்றது. 10:11 அடுத்து பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காங்க தேன்மொழி சகோதரி. எனது விருப்ப பாடலை வழங்கியமைக்கு மிக்க நன்றி. அந்த நல்ல உள்ளங்கள் பாடலை கேட்டுக்கொண்டுதான் இருக்கும் என்று நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் தகவல் கொடுத்திருந்தால் கண்டிப்பாக வானொலியை வைத்து அந்த பாடலை கேட்டிருப்பார்கள். கேஜே ஜேசுதாஸ் குரலில் பாடல் அருமை, நல்ல ஒலித்தரத்துடன் பாடல் ஒலிக்கிறது. நன்றி சகோதரே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிகள் சகோதரி. நீங்கள் சீனிவாச கல்யாணம் படத்தில் வந்து பாடல் ஜெய ஜெய ஜெகநாதா ஜெய கோவிந்தா இதுதான் பாடல் வரி. இந்த பாடலை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் தளத்தில் வந்து ஆடியோவாக பதிவு கொடுங்க, யார் எடுத்தாலும் சரி. ஏன்னா நான் சிரமப்பட்டு இதை எடுத்திருக்கிறேன், அதனால் வந்து உங்களுக்கு முடியுமா என்று தெரிந்தால் கண்டிப்பாக நீங்களும் ஒரு ஆர்ஜியாவாக வரலாம், உங்களுக்கு திறமை இருக்கிறது என்று நினைத்து கொள்வேன். அதனால் நிகழ்ச்சியில் அடுத்து ஆர்ஜே விஜய் சகோதரி தேன்மொழி பாடல் தேர்வு அழகு, கேஜே ஜேசுதாஸ் குரலில் பாடல் மிக அருமை சூப்பர்னு சொல்லியிருக்காங்க விஜய் சகோதரி. மிக்க நன்றிகள். பதிவிட்ட அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நேயர்கள் யாரும் பாடல் தரவில்லை, அதனால் எனது விருப்பத்தில் பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம், இணைந்திருங்கள்.

0: அருமையான பாடல். இந்த பாடல் ஒரு வயல்வெளியில் நின்று கொண்டு இந்த பாடலை கேட்டால் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அவ்வளோ ஒரு அற்புதமான பாடல் அந்த பாடல். அடுத்து பதிவு விஜய் சகோ ஆர்ஜே விஜய் சகோதரி வந்து ஒரு பதிவு கொடுத்தாங்க. இருக்கு, உங்களுக்கு வேலை இருக்கிறது என்கிறீர்கள். ஓஹோ, பாடல் வந்து பதிவிடுங்கள், பாடல் யாரும் பதிவிடவில்லை, அதனால் எனது விருப்பத்தில் ஒளிபரப்பாகும் சொன்னேன், அதனாலயா? சகோதரி பதிவிடுங்கள், கண்டிப்பாக பாடலை உங்களுக்காக வழங்குகிறேன். அதாவது மன நிம்மதி தான் வாழ்க்கையில், நமக்கு வேலை இருக்கிறது என்பது வந்து முக்கியம்தான். ஏன்னா அத்தியாவசிய பொருள்கள் வாங்குவதற்கு பணம் தேவை அல்லவா? அதனால் நம்ம வேலைக்கு தான் போகணும். சும்மா இருந்தால் பணம் வருமா? நம்ம வேலை செய்யணும், உழைத்தால் மட்டும்தான் உயர முடியும் என்பது. அதற்காக உயர்வு தான் பெரியது அப்படின்று நம்ம உழைச்சிக்கினே இருந்தோம்னு வச்சிங்களேன், எல்லாத்துக்கும் ஒரு வரைமுறை இருக்கிறது. நம்ம தேவைக்கு சம்பாதிக்கணும். அதிகமாக நம்ம பிளேட் வாங்கணும்னு ஆசைப்படக்கூடாது. நம்ம என்ன சம்பாதிக்கிறோம், ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறோமா, 200 ரூபாய் வீட்டுக்கு செலவு பண்ணிவிட்டு 800 ரூபாய் இருக்கா, அந்த 800 ரூபாயில் 500 ரூபாய் வச்சுட்டு 300 ரூபாய் வேறு எதுக்குனா செலவு பண்ணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து சேர்த்து பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னா நீங்கள் சம்பாதிச்சு பிரயோஜனம் இல்லை. அதாவது உழைக்க வேண்டும், நல்லா சாப்பிட்ணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், வீடு நல்லா இருக்கணும், நல்லா உறங்குறதுக்கு இடம், இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக கரெக்டாக செய்யணும். அப்படி இல்லைன்னா நம்ம வாழ்வதற்கு அர்த்தமே கிடையாது. பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறோம்? பணம் இருந்தால் ஒரு அதாவது எந்த கஷ்டமும் இருக்காது. நம்ம நினச்சதெல்லாம் வாங்கலாம். பணம் அதிகமாக இருந்தால் நினச்சதெல்லாம் வாங்கலாம், ஒரு ஜாலியாக இருக்கலாம், எங்கே வேணாலும் போகலாம், எந்த மன கஷ்டமும் வராது. காசு இருக்குப்பா, இப்போ பணம் கொடுத்தா தானே எதையுமே தரான். நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் பணம், ஒரு சின்ன சாக்லேட் வாங்கினாலும் ஒரு 2 ரூபாய் கொடுத்தா மட்டும்தான் சாக்லேட் கொடுப்பான். அந்த மாதிரி பணம் வந்து வாழ்க்கைக்கு அத்தியாவசியம், தேவைதான், அது மறுக்கலாம் முடியாது. இருந்தாலும் பணமே வாழ்க்கை ஆகாது. அதுபோல் நேரம் இருக்கும்போது தருகிறேன் என்று ஒரு வார்த்தை சொன்னேன், அதனால் இந்த ஒரு 2 வரிக்கு இவ்வளோ விளக்கம். பாடல் கொடுங்க, பதிவிடுங்க சகோதரி, கண்டிப்பாக உங்கள் பாடல் ஒளிபரப்பாகும். ஆர்ஜே விஜய் சகோதரி ஒலித்து கொண்டிருக்கும் பாடல் அழகு அழகு. நன்றி தேர்வு செய்ததற்கு நன்றி. எப்படி இப்படி பாடல் செலக்ட் பண்ணுறீங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது நான் லைவாக சொல்ல போனேன்னா, நான் லவ் பண்ணி என்னுடைய அன்பு மனைவியை நான் தேர்வு செய்தேன், அதனால் இந்த உயிர் இருக்கும் வரை அந்த காதல் உணர்வு வந்து என்னை விட்டு எப்போவுமே பிரியவே பிரியாது. அது எந்த வயசு ஆனாலும் சரி, அது எப்போவுமே பிரியாது. அதனால் வந்து காதல் பாடல் என்றால் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதேமாதிரி காதல் கவிதைகள் என்றால் ரொம்ப ரொம்ப சரளமாக வரும் எனக்கு. அப்படி நினச்ச இப்படி பார்த்த உடனே சரளமாக எழுதிடுவேன். டக்குன்னு காதல் கவிதைனா உடனே எழுதுவேன், அடுத்த செகண்டே எழுதுவேன். அது எப்படி வருதுன்னு எனக்கே தெரியாது. அதனால் கண்டிப்பாக இது போன்ற பாடல்கள் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதனால தான் சகோதரி உங்கள் கருத்துக்கு நன்றி. தேன்மொழி முருகன் சகோதரி, அருமையான பாடல், கிராமிய மனம் வீசுகிறது. எனக்கு அம்மா பாடல் மிகவும் பிடிக்கும், அதனால் பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா இந்த பாடல் வந்து கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக ஒளிபரப்பாகும். இளையராஜா பாடிய பாடல், அதுவும் ராமராஜன் அவர்கள் நடிப்பில் பாடல் கேட்டிருக்கீங்க, நன்றிகள். ஆர்ஜே விஜய் சகோதரி, இன்று ஆடி போகிறோம், ஒரு அம்மன் பாடல். நான் ஏற்கனவே பாடல் வந்து நான் கொடுத்துருக்கேன், இருந்தாலும் உங்கள் விருப்பத்திற்காக பாடல் பதிவிட்டுருக்கீங்க, கண்டிப்பாக பாடல் வரும் சகோதரி, இணைஞ்சிருங்க. பாளையத்தன், பாளையத்தம்மாவா அந்த படம், பாளையத்தன் போட்டிருக்கீங்க தெரியல, அதில் பார்க்குறேன். பாடல் ஆடி வந்தேன் நான் அந்த பாடலை கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக ஒளிபரப்பாகும், இணைந்திருங்கள் நிகழ்ச்சியில். அடுத்து எனது விருப்பமாக ஒரு பாடல், அந்த பாடல் என்ன பாடல்னா,
1: ஒரே நிமிஷம்.

ஒரு பிஜிஎம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணுறேன். இங்கே மானிட்டரில் வந்து சுற்றுது என்னான்னு தெரியல, சர்வர் பிரச்சனையா இல்லை பசி எடுத்துக்கிச்சா என்னன்றதும் தெரியல எனக்கு. அதை டவுன்லோடே ஆக மாட்டேங்குது. இணைஞ்சிருங்க.

ஊர் மரியாதை படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல் தேவா இசையில் கேட்டு ரசித்தோம். எனது விருப்பமாக பாடல் ஒலித்த நேரம் 10:28:13. வாட்ஸ்அப் தளத்தில் இணைந்திருக்கும் அன்பான உறவுகள் ஆர்ஜே விஜய் சகோதரி பதிவு கொடுத்துருக்காங்க. உங்கள் பேச்சு ரொம்ப அருமை, விளக்கங்கள் மிக மிக சிறப்புன்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி சகோதரி. ஊர் மரியாதை படப்பாடல் வாவ் அருமை, கிச்சிலி சம்பா குத்தி எடுத்தேன் பாடல் செமத்தூள் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரசித்து நன்றி சகோதரி. அடுத்து இது என்னது பேர், செல்வி செல்வமா, செல்வி செல்வம் சகோ வந்து இணைஞ்சிருக்கீங்க நிகழ்ச்சியில், சூப்பரான பாடல்னு சொல்லியிருக்கீங்க. தேன்மொழி முருகன் சகோதரி, அருமையான பாடல் கேட்க இனிமையாக உள்ளது, நன்றி சொல்லியிருக்கீங்க. அனைவருக்கும் நன்றி. அதுக்கப்புறம் செல்வி செல்வம் வந்து விஜய் சகோதரிக்கு ஆமாம் மேம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, நன்றிகள். அதாவது இனிமேல் வந்து இந்த வானொலியில் நான் நிகழ்ச்சி கொடுத்தால் என்னுடைய நிகழ்ச்சியில் தமிழ் இணையதள வானொலி இது, அதனால் ஆங்கிலத்தில் பதிவிட வேண்டாம். ஏன்னா ஆங்கில மொழிபெயர்ப்பு தமிழ் வானொலிக்கு தமிழ் பாடல்கள் அனைத்தும் ஒளிபரப்பாகிறது, அதனால் ஆங்கில வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம். உங்கள் எண்ணங்களை தமிழ் எழுத்துக்களில் பதிவிடுங்கள், அதுதான் சிறப்பு, தமிழுக்கு அழகாகும். ஆங்கில வார்த்தை எங்கு பேச வேண்டுமோ அங்கு பேசினால் போதும். இது வானொலியில் வந்து எல்லாரும் வந்து அதிகமாக படிச்சிருப்பாங்கன்றதெல்லாம் இல்லை வானொலியில், இது பாடலோட ரசனை, யார் வேண்டுமானால் கேட்கலாம். அதாவது கவிஞர் கண்ணதாசன் வந்து கவிதைக்கும் பாடலுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது நேற்று கூட ஆடியாவாக நான் எடுத்து போட்டிருந்தேன். அதுபோல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்ப வேண்டாம், தமிழில் வந்து நீங்கள் அழகாக பேசினாலே போதும். அந்த தமிழ் உச்சரிப்பு கரெக்டாக இருந்தாலே அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா தமிழ் வார்த்தையே சிலருக்கு வந்து சரியான உச்சரிப்பில் பேச தெரியாத எவ்வளோ பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. இதில் வேறு ஆங்கில மொழியை உள்ளே கொண்டாந்தோம்னா சரியாக இருக்குமா? அது ஆங்கிலம் வந்து கரெக்டாக பேச முடியுமா? அந்த கிராமரே புரியாது ஆங்கிலத்தில் வந்து என்ன வார்த்தையை மென்ஷன் பண்ணுறோம். இப்போ நானும் வந்து சில வார்த்தைகள் வந்து ஆங்கிலத்தில் வந்துடும், அது இயல்பு, எல்லாருக்குமே வரும். இப்போ ஆனால் அப்படின்னா பட் அப்படின்னு போட்டுருவாங்க. சிலர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பேசும்போது ஆங்கிலத்தில் வந்து வந்துடும் அது. இப்போ எனக்கே நான் பேசும்போதே அது தானாகவே வரும் அந்த வார்த்தை, அது எப்படி வருதுன்னு தெரியாது. அதனால் வந்து ஆங்கிலத்தில் தமிழ் இணையதள வானொலியில் ஆங்கிலத்தில் பதிவிட வேண்டாம், தமிழில் அழகாக உங்கள் எண்ணங்களை பதிவிடுங்கள், அது நன்றாக இருக்கும். வானொலிக்கும் சிறப்பு, தமிழ்நாட்டுக்கும் சிறப்பு. ஆங்கிலம் என்பது ஒரு சில இதுவுக்கு அது பொருத்தமாக இருக்கும், ஆனால் எல்லா இடத்துலையும் அந்த ஆங்கிலம் வந்து செல்லாது. தமிழ் தமிழ் தான், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தமிழில் தான் கவிதைகள் அதிகமாக எழுத முடியும், தமிழில் தான் இலக்கணங்கள் வல்லினம் மில்லினம் இடையினம் இதெல்லாம் வந்து இந்த உச்சரிப்பெலாம் தமிழில் மட்டும்தான் கொண்டு வர முடியும். மற்ற மொழிகளில் எந்த மொழியிலும் கவிதை எழுத முடியாது, அதிகமாக எழுத முடியாது. கவிதை இருக்கும், ஆனால் கவிதை வந்து அதிகமாக எழுத முடியாது. தமிழ் மட்டும்தான் கவிதைகள்லாம் எழுத முடியும், அது என்னுடைய கருத்து. அதனால் என்னுடைய நிகழ்ச்சியில், மற்ற நிகழ்ச்சியில் நீங்கள் எப்படின்னா பதிவு கொடுங்க, ஆங்கிலத்தில் பதிவிட வேண்டாம், தமிழில் பதிவிட்டால் அது சிறப்பாக இருக்கும். தேன்மொழி சகோதரி அதாவது கைத்தட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க, வேறு லெவல்னு சொல்லியிருக்கீங்க, நன்றிகள். செல்வி சீனிவாசன் நான் பேர் பதிவு பண்ண தான் இனிமேல் ஞாபகம் வரும். செல்வி செல்வம் விஜய் மேம் சொன்னது மாதிரி நானும் சொன்னேன் அண்ணா, இன்னைக்கு நிகழ்ச்சி கொடுக்குறாங்க அண்ணா, அண்ணாவா தம்பியா எப்படி சொல்லணும், உங்களுக்கு வயது என்னவென்று கரெக்டாக தளத்தில் பதிவிடுங்கள், நான் கரெக்டாக சொல்லுகிறேன். ஏன்னா உங்கள் வயது எனக்கு தெரியாது, என்னுடைய வயதை நான் பிறகு சொல்லுகிறேன். அதுக்கப்புறமா நான் தம்பியாக கூப்பிட வேண்டுமா, அண்ணனாக கூப்பிட வேண்டுமா, இல்லை அப்பாவாக கூப்பிட வேண்டுமா, இல்லை தாத்தாவாக கூப்பிட வேண்டுமா என்று தளத்தில் பதிவிடுங்கள், கண்டிப்பாக நான் சொல்கிறேன். தேன்மொழி முருகன் சகோதரி இப்போ பாருங்கள், கொஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள்ன்றாங்க, அந்த எழுத்து வந்து இப்போ எனக்கு ஷேட் அடிக்குது. ஏன்னா 40 வயசு தாண்டினாலே வந்து கிட்ட பார்வை கண்டிப்பாக குறைபாடு வரும்,
அந்த எழுத்துக்கள்லாம் வந்து அவ்வளோ துல்லியமாக தெரியாது. இப்போ அந்த ஸ்டிக்கர் பதிவில் மஞ்சள் கலர் பச்சை கலரு இது இருக்கிறதுனால அது லைட்டாக ஷேடு மாதிரி தெரியுது. ஏன்னா நல்ல பார்வை தெரியுறவங்களுக்கு டக்குன்னு தெரியும். 40 வயசு தானால கிட்ட பார்வை கண்டிப்பாக குறைபாடு வரும் அனைவருக்குமே, எனக்கு மட்டுமல்ல. அண்ணன் வந்து அருமையாக பதிவிட்டிருக்காரு, எனக்கு 65ன்னு, ஆனால் எனக்கு 48 ஆகிறது ஐயா. மிக்க நன்றி. நீங்கள் நான் வந்து அண்ணான்னு கூப்பிட்டுலாம் இல்லை, ஐயான்னு கூப்பிடுவேன். என்னுடைய வயதில் பெரியவங்களாக இருக்கிறவங்கள நான் அப்படி தான் சொல்லி எனக்கு பழகம். பெண்கள் வந்து பொதுவாக எல்லாருமே சகோதரி, அவங்க அக்கா தங்கை அப்படின்றதெல்லாம் இல்லை, சகோதரி அவ்வளோதான். அந்த மாதிரி தான் நான் வந்து சொல்லுவேன், என்னுடைய கான்செப்ட் அப்படி. உங்கள் எண்ணங்கள் பதிவிட்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கினீங்க, கண்டிப்பாக நீங்கள் சகோதரனே கூப்பிடுங்க, தவறு இல்லை, அது பொதுவான கருத்து. செல்வி சீனிவாஸ், செல்வி செல்வம் பதிவு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் சொன்னதை கேட்டு நான் சிரித்தேன், அப்போது தம்பிதான். கண்டிப்பாக மறுக்க முடியுமா? 1 வயதான் ஆனாலும் அது தம்பிதான், ஏன்னா மூத்தவர் இல்லையா. அதனால் நன்றிகள் ஐயா. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்கன்னா, தேன்மொழி முருகன் சகோதரி தான் வந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. எனக்கு அம்மா பாடல் மிகவும் பிடிக்கும், அதனால் பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா இந்த பாடலை ஒளிபரப்புங்கள்னு கேட்டிருக்கீங்க. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது, இணைந்திருங்கள். இது சபரி வானொலி வழங்கி கொண்டிருக்கும், உங்கள் விருப்பமாகவும் எனது விருப்பமாகவும் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. பாடல் ஒலிக்க நேரம் 10:34 43 வினாடிகள். இதோ சகோதரி விருப்பத்தில் வருகிறது, பெத்த மனசு எப்படி பித்தாகும் என்பதை கேட்டு ரசிக்கலாம் அனைவரும். இதோ உங்கள் விருப்ப பாடல்.

ஒலித்த பாடல், ஒரு அருமையான பாடல், இளையராஜா இசையமைத்து பாடிய பாடல். ஆனால் இந்த பாடலோட ஒரு கருத்து நான் சின்ன கருத்து சொல்கிறேன். சிலர் ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதது அவரவர் விருப்பம். அதாவது பெற்ற தாய் தகப்பனை கண்டிப்பாக சில உறவுகள் வந்து அடித்து சித்திரவதை செஞ்சு எவ்வளோ செய்கிறாங்க. இது நம்ம கண் கூட பார்க்குறோம், அதே மாதிரி காதால் கேட்குறோம், அதே போல் இணையதள வழியாகவும் வந்து நம்ம நிறைய விஷயத்தில் கேள்விப்படுறோம். ஒரு தாய் தந்தையை வயதான காலத்தில் யாரும் கட்டி காக்கவில்லை என்றால் அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு நீங்கள் ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போது நம்ம நல்லா இருக்கிறோம், நம்ம வேலையை நம்மளே செஞ்சுக்கிறோம், நம்ம வேலையே நம்மளால் செய்ய முடியாத பட்சத்தில் யார் அந்த வேலையை செய்வாங்கன்றதான் என்னுடைய கேள்வி. நமக்கு உடல்நிலை சரியில்லை, நடக்கக்கூட முடியல, பசி எடுக்கிற மாதிரி இருக்கானா, அந்த நாக்கு வந்து பசியை வந்து கொடுக்காது, சாப்பிட தோணாது. அப்போ நமக்கு வந்து அந்த உடம்பில் வந்து ஒரு புத்துணர்வு இல்லாமல் சோர்ந்து கிடக்கிற மாதிரி ஆயிடுறோம் இல்லையா. நம்ம அந்த நேரத்தில் படுத்துக்கலாம், எந்த வேலையும் செய்ய முடியல, எழுந்து நடக்க முடியல, போக முடியல, அப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நல்லா இருக்கிறவங்களே அப்படி தானே வாழ்கிறோம். ஆனால் பெத்த தாய் தகப்பனை தனிமையில் விடுவது, ஆனால் அதை ஆசிரமம் மாதிரி இருக்குது, அங்கே எடுத்துன்னு போய் விட்டுட்டு ஒருத்தர் சம்பளத்துக்கு வச்சு 10,000-20,000 கொடுத்து அவங்கள பராமரிக்க சொல்வது, அது நியாயமான விஷயந்தான். நான் அதை சொல்ல வரல, ஏன்னா வேலைக்கு செல்லலாம், அதனால் அவங்கள பார்த்துக்க யாரும் இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆட்களை போட்டு அவங்கள வந்து பார்த்துக்கிறதுக்கு வச்சுக்கிறாங்க, அது நல்ல சிறப்பான விஷயம். இந்த அநாத ஆசிரமத்தில் மாதிரி எட்டுன்னு போய் விட்டுறாங்க பெற்றவங்களை, அது எவ்வளோ பெரிய வலி வேதனை. ஒரு நிமிஷம் நல்லா அந்த இடத்துல நீங்கள் போய் ஒரு நிமிஷம் பாருங்களேன், அந்த முதியோர் இல்லம் அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் பாருங்கள், உங்கள் மனசில் கண்டிப்பாக கண் கலங்கும். அது யாராக இருந்தாலும் வந்து அந்த வேதனை, அவங்க அங்கே அமர்ந்திருப்பது, அவங்க சாப்பாடு இல்லாமல் அந்த ட்ரெஸ்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும், நினச்ச மாதிரி அவங்களால இருக்க முடியாது, எவ்வளோ கஷ்டங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது பெற்றவங்களை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம உயிர் பிரியும் வரை நல்ல விதமாக பார்த்து கொள்வது நமது தலையாய கடமை. அதை சரிவர பார்க்கவில்லை என்றால் நமக்கு இறந்த பிறகும் கண்டிப்பாக பெரிய தண்டனை கிடைக்கும். ஆனால் நினைக்கலாம், இந்த உயிர் பிரிந்தால் அது சாத்தியமாகுமா, அந்த இடத்துல நடக்குமா அப்படின்லாம் யோசிச்சுலாம் பார்க்கலாம். அது கண்டிப்பாக நடக்கும். அந்த பாம்பு குழி, பள்ளி குழி, அந்த எண்ணெயை கொதிக்க வச்சு அதுக்குள்ளே போடுவாங்க, தப்பு பண்ண யாரெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பண்ணுறாங்கன்றது சொல்கிறாங்களே, அது நிச்சயமாக அந்த இடத்துல கண் கூட நடக்கும். ஏன் என்றால் இதை சொல்கிறேன், கனவில் சில கனவுகள் வருது இல்லையா, அது நிஜமாகவே அந்த இடத்துல அது மாதிரிலாம் நடக்கும். அதனால் நம்ம பூ உலகில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அதனால் நல்ல விதமாக வாழ்ந்துட்டு தாய் தகப்பனை கைவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது அந்த மதிப்பு எங்கே போய் முடியுதுன்னா, தாய் தந்தை பெற்று வளர்த்து ஆளாக்கி நமக்கு எவ்வளோ கல்விகள்லாம் வந்து செலவு பண்ணி கான்வென்ட்டில் படிக்க வைக்கிறாங்க, முடியாதவங்க அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறாங்க. இவ்வளோ வந்து ஒரு பொறுப்புள்ள ஒரு தாய் தந்தையாக வந்து நமக்கு வழி நடத்தி செல்கிறாங்க. நம்ம சம்பாதிக்க காலங்களில் அவங்கள நல்ல விதமாக பார்த்துக்கணும் இல்லையா, அதுதான் நமது தலையாய கடமை. அதை ஏன் புரிந்து கொள்வதில்லை சிலர், அது இல்லைன்னு மறுக்கவே முடியாது. பொதுவாகவே எங்கள் ஊர்லேயே இருக்காங்க, என்னால் சொல்ல முடியும் கரெக்டாக இவங்கவும் இந்தந்த நபர் அப்படின்னு சொல்லுவேன் நான். வயதானாலே வந்து நம்ம ஒதுக்கப்படுறாங்க, அது நானாக இருந்தாலும் சரி, நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தனி அறை, தனி தட்டு, தனி டம்ளர், இதை கண்டிப்பாக வச்சுருவாங்க ஒரு நாள். அதாவது உடனே உயிர் பிரிந்து விட்டால் நம்ம செய்த புண்ணியம், உயிர் பிரியவில்லை, அதாவது 6 மாதம், 2 வருடம், 3 வருடம், இந்த மாதிரி காலங்கள் கடந்து செல்லு, நோய்வாய்ப்பட்டு அந்த இடத்துல வந்து இருக்கிறோம், யாராச்சும் சாப்பாடு கொடுப்பாங்களா, தண்ணி கொடுப்பாங்களா, தண்ணி தாகம் யார் கொடுப்பாங்க, அப்படிலாம் வந்து நம்ம ஏங்கி இருந்தோம்னா நம்ம செய்த பாவங்கள் வந்து சித்திரவதையில் தான் அனுபவிக்கிறோம். அதே நேரத்தில் அந்த மாதிரி நமக்கு தனிப்பட்ட முறையில் ஒதுக்கிடுறாங்க அப்படின்னும் போது, தான் பெற்ற பிள்ளைகளே வந்து அந்த டம்ளரில் தண்ணி குடிக்க மாட்டான். ஒதுக்கப்பட்டவங்க நம்ம ஒதுக்கப்படுறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு மனிதனை வந்து எங்கே தள்ளப்படுதுன்னு பாருங்கள். அந்த டம்ளரில் வந்து தண்ணி குடிக்க மாட்டாங்க, அந்த தட்டில் சாப்பிட சொன்னால் சாப்பிட மாட்டாங்க. அப்பாப்பா சாதம் வச்சுட்டா இருப்பாண்ணா, இவ்வளோ செஞ்சு வச்சுருக்கோம், ஒரு எப்படி சொல்கிறது, வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அந்த சாதத்தை, அதை சாப்பிட்ருப்போம், அப்பா சாப்பிட்டு தானே இருந்தால் சாப்பிடுப்பான்னு எடுத்து கொடுக்குறாங்க தாயினா, கண்டிப்பாக அந்த மகன் சாப்பிடவே மாட்டான்.
அவனுக்கு பிடிக்காது, அதை பார்த்தவொன்னே ஒதுக்கப்படுற மாதிரி. அது நம்ம அப்பா தானே, அதை மனம் ஏற்றுக்கொண்டு அதை செய்பவன் அல்ல மனித இனம். இது வந்து நிதர்சனமான உண்மை. ஆனால் அந்த ஒரு பாடலுக்காக நிறைய விஷயத்தை நான் சொல்லிட்டேன். அதனால் தாய் தகப்பனை யாருமே வந்து விலகி வைக்காதீங்க. இருக்கிறம் கை கொடுக்குற மாதிரி அவங்கள வந்து கையோடு கை அணைத்து உடம்போடு ஒட்டி கொண்டு இருப்பது தான் ஒரு சிறப்பு என்பதை தெரிவித்துக்கொண்டு ஒரு சூப்பரான பாடலை கேட்டு ரசித்தோம். சகோதரி நல்ல பாடலை கேட்டிருந்தாங்க. தேன்மொழி சகோதரியா, யார் கேட்டிருந்தாங்க அந்த பாடல்? தேன்மொழி சகோதரின்னு தான் நினைக்கிறேன். இருங்க ஒரு நிமிஷம், கரெக்டாக சொல்கிறேன் அப்புறம் தப்பாயிடும். அந்த பேரை வந்து மாற்றி சொன்னாலும் தவறுதல் ஆகிடும் இல்லையா? தேன்மொழி முருகன் சகோதரி விருப்பத்தில் தான் ஒரு அருமையான பாடல் கேட்டு ரசித்தோம். நன்றி சகோதரி. அடுத்த பதிவு கோவை கணபதி சந்திரமோகன். கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள் பதிவு. ஐயா காலை வணக்கம் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கும் காலை வணக்கம் ஐயா. எனக்கு பிடித்த பாடல் சிறகுள்ள நிலவே வா. இந்த படத்திலிருந்து அதான் பாடல் வரி. அது பாடல் வரி. படம் வந்து இனிது இனிது காதல் இனிது. இது படமா சிறகுள்ள நிலவே வா வந்து படமா பாடலாம் தெரியல, மாற்றி போட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல. சரி ஓகே, நான் பார்த்துக்கிறேன் சார். விருப்பங்கள் கோவை கணபதி கணபதி பகுதியா பகுதி ரா அப்படின்னு போட்டிருக்காரு. விருப்பங்கள் கோவை கணபதி பகுதி ரா சந்திரமோகன் மற்றும் ராஜேஸ்வரி. உங்கள் விருப்ப பாடல் கண்டிப்பாக ஒளிபரப்பாகும், இணைந்திருங்கள் சார். தேன்மொழி முருகன் அவர்கள் பதிவு. நான் விரும்பிய பாடல், அருமையான அம்மா பாடல். தந்தம்மைக்கு நன்றி மிக்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிகள் சகோதரி. கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள் பதிவு, அம்மா பாடல் அருமைன்னு சொல்லியிருக்காரு. நன்றிகள். தேன்மொழி முருகன் அவர்கள் பதிவு, இந்த பாடலின் வரும் ஒவ்வொரு வரிகளும் மனதை உருக வைக்கும் வரிகள். இளையராஜா பாடியது அதைவிட அருமை. நல்ல ஒலி இசை தரத்துடன் பாடல் வருகிறது. நன்றி படவேடு பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றி. வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. ஆர்ஜே விஜய் சகோதரி மனதை தொட்ட பாடலும் சொல்லியிருங்க. பதிவிட்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து ஆர்ஜே விஜய் சகோதரி விருப்பத்தில் தான் அந்த பாடல் வலம் வர இருக்கிறது. அடுத்த பாடல் சகோதரி விருப்பத்தில் என்ன பாடல் என்று இன்று ஆடிப்பூரம் ஒரு அம்மன் பாடல் எனக்கு தாருங்கள்னு கேட்டிருக்கீங்க. படம் பாளையத்தம்மன். படத்திலிருந்து ஆடி வந்தேன் ஆடி வந்தேன் படவேடு ரேணுகா தேவியை தேட அவரிடம் சேர வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இது அந்த பாடல் ஆடி வந்து படவேடு ரேணுகா தேவிக்கு வராங்களான்னு கேட்கலாம். இது உங்கள் விருப்ப பாடல் வருகிறது சகோதரி. பாடல் ஒலிக்கும் நேரம் 10:47:43. இதோ ஆர்ஜே விஜய் சகோதரி விருப்பத்தில் ஒலிக்கிறது. அனைவரும் கேட்டு ரசிப்போம்.

ஒலித்த பாடல் இன்று வெள்ளிக்கிழமை அம்மன் பாடல் மிக அருமையாக பதிவிட்டு ஆர்ஜே விஜய் சகோதரி கேட்டிருந்தாங்க. அவர்களுக்கு எனது நெஞ்சம் கனிந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு ஒரு சூப்பரான பாடல் கேட்டு ரசித்தோம். 10:52 அடுத்த பதிவு அகிலா சுந்தர் ஒரு பதிவு கொடுத்துருக்காரு. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். யாருன்னு தெரியலையே, இனிய பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்காங்க, நான் பார்க்கவே இல்லையே. எங்கே போட்டிருக்காங்க பதிவுன்னு தெரியலையே. என்னுடைய நிகழ்ச்சியில் இதில் இல்லையே பதிவு, பதிவு இல்லை. பிறந்த நாள் யாருக்கு? இன்று பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கும், சரி நான் பார்க்குறேன் யாருன்னு தெரியல. கோவை கணபதி சந்திரமோகன் அவர்களுக்காக சொல்லியிருக்காங்க பதிவு. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் யாருன்னு தெரியலையே, சரி நான் பார்த்துட்டு சொல்கிறேன். நன்றிகள். ஆர்ஜே விஜய் சகோதரி என் விருப்ப பாடலை வழங்கியதற்கு படவேடு பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றி நன்றின்னு சொல்லியிருக்கேங்க, மிக்க நன்றிகள். வி ரமேஷ் ஒரு பாடல் கேட்டிருக்கீங்க, இணைஞ்சிருங்க, உங்கள் பாடலும் ஒளிபரப்பாகும். விஜய் சகோதரி வந்து ஸ்டிக்கர் கொடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்காங்க பாடலை, நன்றிகள். தேன்மொழி முருகன் அவர்கள் பதிவு, ஆடி வந்தேன் ஆடி வந்தேன், அஞ்சு குடை காரி அருமையான அம்மன் பாடல், பாடலை தேர்வு செய்த விஜி அன்னைக்கு நன்றி வாழ்த்துக்கள், ஆடி போகிற வாழ்த்துக்கள் உங்களுக்கு மற்றும் சபரி சொந்தங்களுக்கும் சொல்லியிருக்கீங்க, நன்றிகள். அடுத்து காட்சி படம் கொடுத்துருக்காங்க சகோதரி, தேன்மொழி சகோதரி, நன்றிகள். நேத்து செல்வம் செல்வி மகனுக்கு பிறந்த நாள் அல்லவா, அதை இப்பொழுது சொல்லியிருக்காங்க அகிலா ஸ்ரீதர். உங்கள் கருத்துக்கு நன்றிகள் சகோதரி. ஏன்னா நேற்று பிறந்த நாள் அவருக்கு, இன்று அந்த பதிவு எதற்கு போட்டார்னு தெரியல, இருந்தாலும் பரவாயில்லை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்கன்னா, கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள் விருப்பத்தில்தான் அடுத்த பாடல். ஐயா காலை வணக்கம், எனக்கு பிடித்த பாடல் சிறகுள்ள நிலவே வா, படம் இனிது இனிது காதல் இனிது. இந்த படத்திலிருந்து விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் கோவை கணபதி சந்திரமோகன் மற்றும் ராஜேஸ்வரி. உங்கள் விருப்ப பாடல் இதை ஒலிக்கிறது, கேட்டு ரசிக்கலாம், இணைந்திருங்கள். இது சபரி வானொலி, உங்கள் விருப்ப பாடல் வருகிறது. ஒரு பிஜிஎம் கேட்டுவிட்டு உங்கள் பாடல் ஒலிபரப்பாகும்.

அன்பு உறவுகளே மன்னிக்கவும், மானிட்டரில் வந்து இங்கே ஸ்டக் ஆகி அப்படியே நின்றுடுச்சு. அது ஆஃப் பண்ணி அதுக்கப்புறம் போட்டேன். இது மொபைல் வந்து லேட்டாக தான் ஆன் ஆகும், ஏன்னா V23 இந்த மொபைல் வந்து லேட்டாக தான் ஆன் ஆகும், அதனால் கொஞ்சம் காலதாமதமாகி விட்டது, மன்னிக்க வேண்டும். நிகழ்ச்சியில் சகோதரி கேட்ட பாடல் இப்போது ஒளிபரப்பாகும். இணைந்திருந்தால் பதிவு கொடுங்கள் சகோதரி, உங்கள் விருப்ப பாடல் ஒளிபரப்பாகும். மானிட்டர் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிடுச்சு.

சிறகுள்ள நிலவே வா பாடல் வரியில் இந்த பாடல் வருகிறது. படம் இனிது இனிது, காதல் இனிது, சந்திரமோகன் அவர்கள் விருப்பத்தில் வருகிறது பாடல். உங்கள் விருப்ப பாடல் கொஞ்சம் காலதாமதமாகிவிட்டது, மன்னிக்கவும் ஐயா, ஏன்னா இங்கே மானிட்டரில் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால தான் உங்கள் விருப்ப பாடல் வருகிறது.

அன்பு உறவுகளே, இந்த பாடல் முழுமையாக ஒளிபரப்பாகவில்லை, இருந்தாலும் மீண்டும் முயற்சிக்கிறேன். கட் ஆயிடுது என்னன்னு தெரியல. எனது விருப்பத்தில் ஒரு பாடலை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். அதுவரை என்னாச்சுன்னு தெரியல, கட் ஆகாது, கரெக்டாக தான் பிளே ஆகும், கட் ஆயிடுச்சு. இருந்தாலும் எனது விருப்பத்தில் ஒரு பாடல் கேட்கலாம். இது வருகிறது எனது விருப்பத்தில்.

0: ஒலித்த பாடல் இதயநாயகன் படத்திலிருந்து எனது விருப்பத்தில் பாடல் ஒலித்து சென்றது. ஆனால் என்ன சோதனையோ தெரியவில்லை, நேயர் கேட்ட பாடல் பதிவிறக்கம் ஆகவில்லை. இருந்தாலும் இந்த சோதனைக்கு பிறகு எனது விருப்பத்தில் ஒரு பாடல் மறுபடியும் இந்த பாடல் போல தான் இணையதளமும் எனக்கு இந்த இணையத்தில் பிரச்சனை வருகிறது. இந்த பாடலை கேளுங்கள், அப்படியே புரியும் உங்களுக்கு. அந்த பாடல் டவுன்லோட் ஆகவில்லை, இருந்தாலும் கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்குறேன். இந்த பாடலை கேளுங்கள். இந்த தொல்லை வந்து ரொம்ப தொல்லையாக இருக்குது எனக்கு. வீட்டில் தான் தொல்லை அப்படின்னு பார்த்தா உறவுகள்லாம் ஒரு, அதாவது உறவுனா நீங்கள் தளத்தில் இருக்கிறவங்க எடுத்துக்காதீங்க, என்னுடைய உறவுகளில் தொல்லையாக இருக்குதுன்னு பார்த்தா இந்த ஃபோன்லேயும் தொல்லையாக இருக்குது. இந்த பாடலை கேளுங்கள், ரொம்ப புரியும், சிரிப்பாகவும் இருக்கும். இதுதான் அந்த பாடல். அவர் பாடலை பதிவிறக்கம் செய்கிறேன், பிறகு ஒளிபரப்பாகும்.
1: ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை

ஒழித்த பாடல் எனது விருப்பத்தில். நேரம் 11:22:20. நிகழ்ச்சியில் ஐயா கேட்ட பாடல் பதிவிறக்கம் ஆகவில்லை. சந்திரமோகன் மற்றும் ராஜசூரி விருப்பத்தில் கேட்டிருந்த பாடல் இனிது இனிது காதல் இனிது, இந்த பாடல் பதிவிறக்கமாகவில்லை ஐயா. சிறகுள்ள நிலவேவா இந்த பாடலை கேட்டிருந்தீங்க, நீங்கள் வேறு ஒரு பாடல் பதிவிடவும் ஒளிபரப்பு செய்கிறேன். தளத்தில் இணைந்திருக்கும் பதிவுகள் அகிலா ஸ்ரீதர் பதிவிட்டிருக்காரு. நேற்று கவனிக்கவில்லை சகோதரி அப்படின்னு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க தேன்மொழி சகோதரிக்கு, நன்றிகள். அடுத்த பதிவு செல்வி செல்வம் பதிவு கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்கீங்க, பாட்டு சூப்பர்னு சொல்லியிருக்காரு, நன்றி. கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள் ஒரு பதிவு, வாழ்க்கை ஒரு வட்டம் மாதிரி வடிவே அதன் ஆரம்பம். ஐயா முழு பாடல் வரவில்லைன்றீங்க. ஆமாம் ஐயா, அந்த அதாவது ஒரு 1:53 மட்டும்தான் பதிவிறக்கம் ஆகுது, அது முழு பாடல் கிடைக்கல. இருந்தாலும் நீங்கள் வேறு பாடல் பதிவிடவும் கண்டிப்பாக ஒளிபரப்பு செய்கிறேன். வி ரமேஷ் அவர்கள் பாடல் அருமைன்னு சொல்லியிருக்கீங்க, நன்றிகள். பாரதியா பாரதி தனபால் பாடல் மிகவும் அருமைன்னு சொல்லியிருக்கீங்க, நன்றிகள். ஸ்டிக்கர் கொடுத்துருக்காரு மறுபடியும், அருமை. செல்வி செல்வம் ஒரு பதிவு, அட்டகாசமான பாடல், அருமையான பாடல், சூப்பர் பாடல், பாடல் மிகவும் சிறப்பு. உங்கக்கிட்ட என்ன தப்பு இருக்குன்னு சொல்லவே இல்லையே. நம்மக்கிட்ட தப்பு இருந்தால் நான் பிரச்சனையே வரும், நீங்கள் என்ன தப்பு பண்ணீர்களோ அப்படின்றீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஐயா. அதாவது இந்த இணையத்தில் வந்து பிரச்சனை, மீடியா காஸ்ட்டில் வந்து எனக்கு பதிவிறக்கம் ஆகலை, அது ஆங்காங்கி அப்படியே நின்றுடுச்சு, எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை, கட் பண்ணாலும் கட் ஆகலை. அதனால் மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்ட பிறகு தான் வந்தது. அதனால் இந்த சோதனையா, ஏன்னா வீட்டில் கூட சிலர் வந்து ஃபோனில் நீங்கள் பேசிட்டுருந்தீங்கன்னா கேட்பாங்க, யார்கிட்ட பேசுகிறீங்க இவ்வளோ நேரம், ஹாஃப் அன் அவர், ஒன் ஹவர் எங்கே பேசுகிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் மறுக்கவே முடியாது, கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கான தீர்வு வந்து நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னா பொண்டாட்டி கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க. நீங்கள் எதிர்மறையான வார்த்தை, அதை பொய்யான தகவலை சொன்னீங்கன்னா அதை கண்டுபிடிக்கும் திறமை பெண்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது, கண்டுபிடிச்சிருவாங்க. அதாவது கத்திரிக்காய் விளைஞ்சால் கடை தெருவுக்கு ஒரு நாள் சென்று தான் ஆக வேண்டும். அதுபோல் தவறுகள் பண்ணினால் மனைவி வந்து கண்டிப்பாக கேட்பாங்க, அதை சமாதானப்படுத்தினாலும் அது வந்து நிஜமாகிவிட்டால் செல்லாது. அதாவது மேகம் சூழ்ந்து விட்டால் சூரியன் ஒளி தெரியாது. அதுபோல் எதனா ஒரு பிரச்சனைனா அது மனதுக்குள்ளே அடிபட்டுச்சுன்னா அதை வந்து மாற்றவே முடியாது, அந்த நினைவுகள் உறுத்திக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த இணைய பிரச்சனைக்காக தான் அந்த பாடலை நான் ஒளிபரப்பு செய்தனேக்கண்டி, நான் தவறு செய்தால் என் மனைவியிடம் அன்பு மனைவி என நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். என் வாழ்க்கைக்கு முன் உதாரணமே என் மனைவி தான். அதுபோலலாம் தப்பாலாம் நினைக்க மாட்டேன், ஒரு பாடலுக்காக தான் இதை ஒளிபரப்பு செய்தேன். நன்றிகள் ஐயா. ஒரு சிரிக்கிற மாதிரி ஒரு பதிவு கொடுத்துருக்காரு, நன்றி. தேன்மொழி சகோதரி நல்ல நகைச்சுவையான பாடல், பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல, பாட்டில் சொல்கிறாங்க மனைவிகள் எங்கே போய் சொல்வார்கள், அவர்கள் பாடலில் ஈஸியாக சொல்லிவிடுகிறார்கள், கடைசி வரியில் என் பொண்டாட்டி தவிர வேறு கிளைகள் இல்லையா, பிள்ளைகள் இல்லடா, அருமையான பாடல், சிறப்பு, நன்றி சகோதரரே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது பொண்டாட்டி வேறு யாருக்கிட்டேயும் சொல்லணும் அப்படின்னா, அதாவது அவங்களுடைய கண்ணீர் வேதனை, சில கணவன்மார்கள் வந்து மனைவி என்ற ஸ்தானத்தில் வந்து சிலர் பார்க்கறதே கிடையாது, எதிர்மறையான வார்த்தைகள், மனது புண்படும் அளவில் சில வார்த்தைகளை சொல்லி திட்டுகிறார்கள். அதெல்லாம் வந்து வேறு யார்கிட்ட சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப நெருங்கிய தோழியிடம் கண்டிப்பாக அவருடைய எண்ண பதிவை அவர் மனதில் பதிவு செய்வார்கள். இதை வந்து யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னா, ஒரு நெருக்கமானவர்களிடம் கண்டிப்பாக தெரிவித்து
அவர் மன மகிழ்ச்சிக்கு சில வார்த்தைகள் அவர் சகோதரி அறிவுரை சொல்வார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. மதுரை அழகர் அவர்கள் பதிவு. நிகழ்ச்சியை அழகாக அருமையாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர் படவேடு பிரியா வீரமணி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு மதுரை அழகர் அவர்கள். மிக்க மகிழ்ச்சி ஐயா. மதுரை அழகர் அவர்கள் ஒரு பாடல் கேட்டிருக்கீங்க, சரிகமப்பா பாடல். என்னம்மா நிலம்மா நலமான் நலமானு வருது என்னன்னு தெரியல. இசையுடன் இணைந்து மதுரை மாட்டுத்தாவணி அழகர் நன்றி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அந்த பாடலை பதிவிறக்கம் செய்கிறேன், செய்து உங்களுக்கு ஒளிபரப்பு செய்கிறேன். இந்த அன்பு சகோதரர் பாடல் தான் பதிவிறக்கமாகலை. அவர் வந்து அந்த பாடலை சந்திரமோகன் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்து கேட்டிருந்தீங்கன்னா இனி நீங்கள் வேறு ஒரு படத்திலிருந்து பாடல் பதிவிடுங்கள், கண்டிப்பாக பதிவிறக்கம் செய்து தருகிறேன். எனது விருப்பத்தில் ஒரு பாடலை ஒளிபரப்பு செய்துவிட்டு மதுரை அழகர் அவர்கள் விருப்பத்தில் ஒளிபரப்பாகும். இதோ எனது விருப்பத்தில் ஒரு பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

ஒலித்த பாடல் ஆலப்பிறந்தவன் படத்திலிருந்து இளையராஜா இசையில் ஒரு அருமையான பாடல் எனது விருப்பத்தில் ஒலித்து சென்றது. இன்று ஏனோ நேயர்களுக்கு ஒரு இரண்டு நேருக்கு ரொம்ப இணைய பிரச்சனை ஆகிறது. மானிட்டரில் வந்து அந்த இரண்டு பாடல்களுமே பதிவிறக்கமாகவில்லை. சந்திரமோகன் விரும்பி கேட்ட பாடலும் சரிகமப்பா இந்த படத்திலிருந்து என்னம்மா நில்லம்மா இந்த பாடல் இரண்டு பாடலும் பதிவிறக்கமாகவில்லை. ஏனென்றால் சினாப்டிவில் அதிகமாக பாடல் பதிவிறக்கம் இருக்கிறது, கிட்டத்தட்ட ஒரு 370 பாடல்கள் இருக்கிறது. அதனால் பதிவிறக்கமாகலையான்னு தெரியல, அதை கிளியர் சாட்டுக்கு கொடுத்து விட வேண்டும், இது பிரச்சனையில் வருகிறது. அதனால் இந்த இரண்டு பாடலும் பதிவிறக்கம் ஆகவில்லை. மதுரை அழகர் அவர்கள் விரும்பி கேட்ட பாடலும் அடுத்து சந்திரமோகன் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இரண்டு பாடலும் பதிவிறக்கமாகவில்லை. இருந்தாலும் அவர்களுக்கு பரிசு பாடலாக வழங்குகிறேன் கண்டிப்பாக. அடுத்த பதிவு செல்வி செல்வம் ஒரு பாடல் கேட்டிருக்காங்க, நல்ல சம்சாரம் வாய்த்ததற்கு நன்றி சொல்வேன் நான் உனக்கு இந்த பாடல் வேணும்னு கேட்டிருக்கீங்க. உங்கள் விருப்ப பாடல் அடுத்த பாடல் கேட்டு ரசிக்கலாம். பாரதி தனபால் ஒரு பதிவு கொடுத்துருக்காரு, அருமையான பாடல்னு சொல்லியிருக்கீங்க. சம்சாரம் என்பது வீணை, சந்தோஷம் என்பது ராகம், இந்த பாடல் வேணும்னு கேட்டிருக்கீங்க. இணைஞ்சிருங்க, உங்கள் பாடலும் பதிவிறக்கம் செய்து தருகிறேன். தேன்மொழி முருகன் அவர்கள் பதிவு நல்ல நடுத்தரத்து பாடலாக தேர்வு செய்து நமது சபரி சொந்தங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கும் ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள். உங்கள் தேர்வு பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு பதிவு கொடுத்துருக்கீங்க, மிக்க நன்றி சகோதரி. அடுத்த பதிவு செல்வி செல்வம் அவர் பதிவு பாடல் வந்து சூப்பர்னு சொல்லியிருக்காரு, மிக்க நன்றிகள். பாரதி தனபால் அவர்கள் முடிந்தால் போடவும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சம்சாரம் என்பது வினை, கண்டிப்பாக பதிவிறக்கமாச்சுன்னா கொடுக்குறேன் ஐயா, ஏன்னா நேயர்களோட சந்தோஷம்தான் வானொலி. தொகுப்பாளரும் வந்து நேயர்கள் இருந்தால் மட்டும்தான் பாடல் ஒலிபரப்பாகும். அதனால் வந்து அந்த ரெண்டு பாடல் பதிவிறக்கமாகவில்லை, எனக்கே கஷ்டமாக இருக்குது. முடிந்தாலும் அவர்களுக்கு பரிசு பாடலாக தருகிறேன் கண்டிப்பாக. இதோ இப்போது அன்பு நேயர் கேட்ட பாடலை கேட்டு ரசிக்கலாம். நல்ல சம்சாரம் வாய்த்ததற்கு நன்றி எப்படி சொல்கிறாருன்னு கேட்கலாம். செல்வி செல்வம் அவர்கள் விருப்பத்தில் வருகிறது பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 11:43:36. இந்த நேரத்தில் ஒரு அருமையான பாடல் ஒலிக்கிறது, கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். சபரி வானொலியில் பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் பண்பலை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு அடுத்த பாடல் கேட்கலாம்.

ஒலித்த பாடல், ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடலை விரும்பி கேட்ட அன்பு உள்ளம், செல்வி செல்வம் அவர்கள் விருப்பத்தில்தான் அந்த நல்ல பாடலை சம்சாரம் வாய்த்ததற்கு நன்றி சொல்வேன் அப்படின்ற ஒரு பாடல், அருமையான பாடல். மிக்க நன்றிகள் சகோ. அடுத்த பதிவு செல்வி செல்வம் அவர்கள் வந்து ஒரு பதிவு கொடுத்துருக்காரு. ஐயா இல்லை அம்மா அப்படின்னு பதிவு கொடுத்துருக்காரு. நன்றிகள் தேன்மொழி சகோதரி. பாரதி தனபால் ஐயா இல்லை சகோதரி என்று சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாரதி தனபால் அவர்கள். பதிவு சூப்பர், பாட்டு அருமை, மனதை தொட்ட பாடல்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள் அனைவருக்கும். செல்வி செல்வம் அவர்கள் கேட்ட பாடலை வழங்கியதற்கு தம்பிக்கு ரொம்ப நன்றி. கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி சொல்லியிருக்காரு. நன்றிகள் தேன்மொழி சகோதரி. மனதை தொட்ட பாடல்னு சொல்லியிருக்கீங்க, நன்றிகள். எஸ் ஜானகி அவர்கள் காட்சி படத்தை கொடுத்துருக்கீங்க, நன்றிகள். அடுத்த பாடல் வருவதற்கு முன்பாக எனது விருப்பத்தில் ஒரு பாடலை ஒளிபரப்பு செய்து நேயர் சொந்தம் வந்து என்னுடைய தளத்திற்கு லிங்கை அனுப்பியிருக்கிறார்கள், டவுன்லோட் செய்துவிட்டு ஒளிபரப்பு செய்கிறேன். எனது விருப்பத்தில் ஒரு பாடல்.

ஒழித்த பாடல் எனது விருப்பத்தில் ஒரு அருமையான பாடல் ஒழித்து சென்றது. நிகழ்ச்சியில் ஒரு உறவு பாடல் தான் வந்து பதிவிறக்கம் ஆகலை, அவர் ஆடி அமைச்சிருக்காரு. நீங்கள் லிங்க் அனுப்புங்க கொஞ்சம் எனக்கு. அந்த சந்திரமோகன் அவர்கள் பாடல் வந்து லிங்க் மட்டும் எனக்கு அனுப்புங்க, இல்லை வேறு யாச்சுன்னா ஆர்ஜே வந்து லிங்க் மட்டும் எனக்கு அமுச்சு விடுங்க. அடுத்த பாடல் சரிகமப்பா படத்திலிருந்து என்னம்மா நில்லம்மா, இந்த படத்திலிருந்து கேட்டிருக்காரு. உங்கள் விருப்ப பாடல் அடுத்த பாடல் ஒளிபரப்பாகும். மதுரை மாட்டுத்தாவணி அழகர் அவர்கள் கேட்டிருக்காங்க, உங்கள் விருப்ப பாடல் வருகிறது. தேன்மொழி முருகன் அவர்கள் பதிவு, ஒரு பாட்டாலே சொல்லி அடித்தேன் பாடல், அருமையான பாடல், தேர்வு சிறப்புன்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி. இதோ வருகிறது பாடல், மாட்டுத்தாவணி அழகர் விருப்பத்தில் உங்கள் விருப்ப பாடல் வருகிறதையா, கேட்டு ரசிக்கலாம்.

என்னம்மா நில்லம்மா என்னத்தில் என்னம்மா என்னாடும் போராட்டம்மா அம்மம்மா சொல்லம்மா இன்னும் ஏன் எட்டம்மா என்னோடு வந்தாடம்மா.

0: என்னம்மா இல்லம்மா எண்ணத்தில் என்னம்மா என்னாலும் போராட்டம்மா சொல்லம்மா இன்னும் மேல் வெட்டம்மா என்னோடு வந்தாடம்மா.
1: ஒழித்த பாடல், ஒரு அற்புதமான பாடல். ஒழித்து சென்ற பாடலின் நேரம் சரியாக 12 மணி. ஒழித்த பாடல் அன்பான உறவு. மாட்டுத்தாவணி அழகர் அவர்கள் விருப்பத்தில்தான் அந்த சிறப்பான பாடல் ஒழித்து சென்றது. நன்றிகள் ஐயா. நீண்ட நாட்களுக்கு பிறகு கேட்கிறேன், மிக்க மகிழ்ச்சி. மதுரை அழகர் அவர்கள் பதிவு. அழகான துள்ளல் பாடல், அருமை, அழகு, பாடல் கேட்கவே உற்சாகம். அழகான ஒளித்தரத்தில் பாடல் பாடல் செம ஐயா, நன்றி, வாழ்த்துக்கள். பாடலை என்னுடன் இணைந்து பாலு ஸ்டோர் நண்பர் பால் அவர்களுக்கு பாடலை கேட்கிறார்கள். நன்றி, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். பாரதி தனபால் அவர்கள் வந்து பாடல் வருமானு கேட்டிருக்கீங்க. அடுத்த பாடல் உங்கள் விருப்ப பாடல்தான். நான் நிகழ்ச்சி வந்து காலையில் 7:16 இருந்து 12 மணி வரை நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறேன் அன்புவர்களே. அதனால் ஒரு சில பாடல்கள் ஒளிபரப்பு செய்துவிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். செல்வி செல்வம் அவர்கள் பதிவு. அண்ணாவுக்கு அனைத்து பாடல்களும் அத்துப்படி, நான் கேட்டதே இல்லை அண்ணா இந்த பாடல், பாடல் சூப்பர் தான் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றிகள். மதுரை அழகர் அவர்கள் பதிவு. அழகான ஒளித்தரத்தில் பாடல் செம ஐயா, வாழ்த்துக்களுடன். மதுரை மாட்டுத்தாவணி அழகர், நன்றி, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு அன்பு நேயர் கேட்ட பாடல் வருகிறது. என்ன பாடல்னா, சம்சாரம் என்பது வீணை, சந்தோஷம் என்பது ராகம். இந்த பாடல் வந்து பாரதி தனபால் அவர்கள் கேட்டிருக்காங்க. உங்கள் விருப்ப பாடல் இது வருகிறது, கேட்டு ரசிக்கலாம், இணைந்திருங்கள்.

சம்சாரம் என்பது வீணை உண்மைதான் ஐயா. நல்ல கணவனாக மனைவிக்கு இருந்தால் வீணையாகத்தான் அமையும். அதாவது நம்ம அன்பா இருந்தால் மட்டும் வீணையாகும், கண்டிப்பாக வீணையாகி ஆயிடுவாங்க அவங்களே. இது உண்மையான விஷயம், ஒரு கருத்தாழமிக்க ஒரு காதல் பாடல். ரொம்ப நன்றி, சூப்பரான பாடலை பதிவு செய்த அன்பான உள்ளம். பாரதி தனபால் அவர்கள் விருப்பத்தில்தான் ஒரு அருமையான பாடல் ஒலித்து சென்றது. மிக்க நன்றி சிறப்பான பாடல் பதிவிற்கு. காலையில் 8:16 நிகழ்ச்சி கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னதற்கு இந்தாங்க டீ சாப்பிட்டு சார் ரொம்ப தெம்பாக பதிவு கொடுங்க அப்படின்னு பதிவு போட்டிருக்காங்க. நன்றி ஐயா. பாரதி தனபால் அவர்கள் பதிவு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. பாடல் மிகவும் அருமைன்னு சொல்லியிருக்காரு. தேன்மொழி சகோதரி அரிதான பாடலை தேர்வு செய்தார். அழகர் ஐயாவுக்கு கைவந்த கலை பாடல் அருமைன்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி பாரதி தனபால் அவர்கள், மிக்க நன்றி. ஒரு ஸ்டிக்கர் பதிவு ஆர்ஜே விஜய் சகோதரி கொடுத்துருக்காங்க. எப்போவுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. இடையில் வந்து கொஞ்ச நேரம் காணவில்லை, ஏன்னா பெண்கள் வந்து சமைக்கிற வேலை இருக்கும், வீட்டு வேலைகள்லாம் இருக்கும். அதனால் முடித்து வந்திருக்கார் சகோதரி. நன்றிகள் பாரதி தனபால் அவர்கள். ஊஞ்சல் கட்டி ஸ்டார் கொடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கார் அந்த பாடலை கேட்டு. நடனம் ஆடுறாங்க ஆர்ஜே விஜய் சகோதரி. தேன்மொழி முருகன் அவர்கள் பதிவு சம்சாரம் என்பது வீணை, அருமையான பாடல் தேர்வு செய்த பாரதிக்கு நன்றி வாழ்த்துக்கள். எஸ்பிபி குரலில் பாடல் இனிய சிறப்பு அப்படின்னு பதிவு கொடுத்துருக்காங்க. செல்வி செல்வம் அவர்கள் பதிவு அழகான பாடல்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள் ஆர்ஜே விஜய் சகோதரி. பூங்கொத்து கொடுத்துருக்காங்க. நன்றிகள். விசில் அடிக்கிறாங்க பாரதி. நன்றி ஆர்ஜே விஜய் சகோதரி. ஆஹா அழகான பாடல், எங்கள் பாரதி பதிவிட்ட பாடல், நல்ல பாடல்னு சொல்லியிருக்காங்க. விசில் அடிக்கிறாங்க. நன்றிகள் பாரதி அவர்கள். நடனம் ஆர்ஜே விஜய் சகோதரி. என் மகன் சுதன் ஊரிலிருந்து வந்திருக்கான், அதான் சார் வரவில்லை அப்படின்னு பதிவு. எங்கே வேலை பார்க்குறாரு என்னன்னு தெரியல. நீண்ட நாட்களுக்கு பிறகு ஊருக்கு வந்திருக்காரு என்னன்னு தெரியல. தேன்மொழி முருகன் அவர்கள் பதிவு அதிகமான நேரம் எடுத்து கொண்டீர்கள் சபரி சொந்தங்களுக்காக. இவ்வளவு நேரம் பொறுமையாக நிகழ்ச்சியை வழங்கியதற்கு நன்றி சொல்லியிருக்கீங்க. நன்றிகள் சகோதரி. அடுத்த பாடல், அதாவது சம்சாரம் என்பது வீணை, இந்த பாடலுக்கு ஏற்றாற்போல் இதோ எனது விருப்பத்தில் வருகிறது. கேட்டு ரசிங்கள். பாடல் ஒலிக்கும் நேரம் 12:09:38. காதல் கிளி யாரை அழைக்கிறது என்று கேட்போமா?

ஒலித்த பாடல் மனோ எஸ் ஜானகி இளையராஜா இசையில் ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். எனது விருப்பத்தில் ஒலித்து சென்றது, உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். பாரதி தனபால் அவர்கள் பதிவு. மனதை தொட்ட பாடல், பாடல் வேற லெவல்னு சொல்லியிருக்கீங்க. அருமையான பாடல், ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. வானத்தில் வந்து வான வேடிக்கையோடு கொடுத்து ரசிக்கிறாங்க. செல்வி செல்வம் ஒலித்து கொண்டிருக்கும் பாடல் சூப்பர்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றி. எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், கேட்க இனிமைன்னு சொல்லியிருக்காங்க பாரதி தனபால் அவர்கள். நன்றி தேன்மொழி முருகன் அவர்கள். இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி. மனதை வருடும் கீதங்கள் மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. சிறப்பான பாடல், அருமைன்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள் தீபக்குமார். இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றின்னு சொல்லியிருக்கீங்க. பதிவிட்ட அனைவருக்கும் நன்றிகள். காதல் கிளி வந்து காட்டு வழியே போனால் அந்த வழி மறிக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த பாடலை கேட்டு ரசிப்போம். பாடல் ஒலிக்கும் நேரம் 12:15. இதோ அந்த காட்டு வழி போகும் பெண் யார் மறிக்கிறாங்கன்னு கேட்கலாம். இந்த பாடலை கேட்டால் புரியும் உங்களுக்கு.

மலையூர் மம்முட்டியான் என்ற படத்திலிருந்து இளையராஜா இசையமைத்து பாடிய பாடல் எனது விருப்பத்தில் ஒலித்து சென்றது. நிகழ்ச்சியில் பாரதி தனபால் அவர்கள் பதிவு சமதுல் பிரமாதம் கலக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி, சிறப்புன்னு சொல்லியிருக்கீங்க, நன்றி. ஆர்ஜே விஜய் சகோதரி, மலையூர் மம்முட்டியான் படப்பாடல் அட்டகாசம் இளையராஜா குரலில், நன்றிகள் சகோதரி. பாரதி தனபால் அவர்கள் ஆமாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நன்றி. இடைக்கால பாடல்களை கேட்டோம், இப்போது ஒரு பழைய பாடலை கேட்கலாமா? ஏன்னா பழைய பாடல் என்றாலே ஒரு நல்ல பாடல்கள்லாம் நிறைய பாடல் இருக்கிறது. அந்த வகையில் ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசிப்போம். இது அனைவரும் கேட்ட பாடல்தான், இருந்தாலும் எனது விருப்பத்தில் இதோ வருகிறது. இன்பம் வந்து, அதாவது இன்பத்தை கொடுத்தா தானாக பாசம் வரும். அதாவது பெண்களுக்கு வந்து பொதுவாக ஆண்கள் வந்து ரொம்ப பாசத்தை கொடுத்தால் மட்டுமே தான் அவங்க வந்து ஒரு அன்பாக இருக்க தோணும் அவங்களுக்கு. அந்த மாதிரி இந்த பாடலை கேட்டால் உங்களுக்கு புரியும். இதோ வருகிறது ஒரு அருமையான பாடல், கேட்டு ரசிக்கலாம்.

இதயக்கனி படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடலை கேட்டு ரசித்தோம். எனக்கும் மிகவும் பிடித்த பாடல். நிகழ்ச்சியில் ஆர்ஜே விஜய் சகோதரி பூங்கொத்து கொடுத்து அழகான பாடல் சொல்லியிருக்கீங்க, நன்றிகள். தேன்மொழி முருகன் அவர்கள் பதிவு, ஆஹா அருமையான தலைவர் பாடல், இனிமையான பாடல் தேர்வு செய்து வழங்கியமைக்கு நன்றி, சிறப்புன்னு சொல்லியிருக்கீங்க, நன்றி. தீபக்குமார் வந்து கைத்தட்டுறாரு, நன்றிகள். தேன்மொழி முருகன் காட்சி படம் கொடுத்து அடடா எப்படி அசத்துறீங்களே அப்படின்னு ஒரு பதிவு கொடுத்துருக்கீங்க, அருமையான பாடல் சொல்லியிருக்கீங்க, நன்றிகள். தீபக்குமார் சூப்பர்னு சொல்லியிருக்காரு, அருமையான பாடல் சொல்லியிருக்காரு. அடுத்து பாட்டுக்கு பைய பைய எப்படி வரும் என்று கேட்போமா இந்த பாடலை?

ஒலித்த பாடல் எனது விருப்பத்தில் ஒலித்து சென்றது. ஒரு அற்புதமான பாடல். யார் அறிவிப்பாளர் புதிதாக இருக்கிறார் என்று தீபக்குமார் கேட்டிருக்காரு. ஐயா, நான் வந்து நேயராக இருந்தேன் ஒரு 2-3 நாட்கள். பிறகு ஏற்கனவே நான் வேறு ஒரு வானொலியில் ஆர்ஜியாவாக பணிபுரிந்தேன். அதனால் நிகழ்ச்சி கொடுக்கலாம் என்று நேற்று கேட்டேன். இயக்குனர் கீதநேசன் அவர்கள் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அதனால் காலையிலிருந்து ஒலிபரப்பு செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஆரம்பத்தில் கேட்டிருந்தால் உங்களுக்கு புரிந்திருக்கும். நான் படவேடு பிரியா வீரமணி. நன்றிகள் ஐயா. ஆர்ஜே விஜய் சகோதரி தீபக்குமார் அவர்கள் கேட்ட கேள்விக்கு அந்த கவிஞர் பெயர் சொல்லாமல் அவர்தான் தீபான்னு பதிவு கொடுத்துருக்கீங்க. நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லிட்டேன், இருந்தாலும் கேட்கல. ஆனால் அந்த கிளியை வந்து ஏன் இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க இந்த பாரதி தனப்பாலும் தெரியலையே. அந்த பந்தை வச்சு அதில் நிற்க முடியுமா? நம்ம நிற்க முடியுமா? முதல்ல ஒரு வாலிபால் இருக்குதுன்னா அது மேலே நின்னால் நிற்க முடியுமா? அது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் முயற்சி செய்கிறது, நீங்களும் முயற்சி செய்வீர்கள் என்று நினைக்கிறேன். நன்றி. ஆர்ஜே விஜய் சகோதரி நைஸ் சாங்ன்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிகள். பாரதி தனபால் அவர்கள் பதிவு கொடுத்து ஆங்கிலத்தில் பதிவிட வேண்டாம், ஏன்னா நீங்கள் வந்து தமிழிலே பதிவிடுங்க. அழகான பெயர் தமிழ். அந்த தமிழ்ன்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. வேறு மொழிகள் எனக்கு வந்து கன்னடா, தெலுங்கு, இந்தி இதெல்லாமே தெரியும், பேச தெரியும். கன்னடாவில் அதாவது கர்நாடகாவில் வந்து பல ஆண்டுகள் அங்கே பணிபுரிந்திருக்கிறேன். அதனால் கன்னடா வந்து தெளிவாக தெரியும். இருந்தாலும் மொழி கற்றுக்கொள்வது நல்லது தான், ஆங்கிலம் கற்றுக்கொள்வது நல்லது தான். தேவைப்படும் இடத்தில் அதை கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். இப்போ ஒரு பேங்க்குக்கு போகிறோன்னா அங்கே கண்டிப்பாக ஆங்கிலத்தில் தான் எல்லாமே இருக்கிறது. அதனால் ஆங்கிலத்தில் பேசலாம், அதை பதிவாக நம்ம வந்து எழுதும்போது ஆங்கிலத்தில் தான் எழுத வேண்டும். அங்கு அந்த நேரத்தில் பயன்படுத்தி கொள்ளலாம். இது தமிழ் வானொலி, இணையதள வானொலி. அதனால் வந்து தமிழில் தான் பதிவு விடணும், அதுதான் சிறப்பாக இருக்கும். தீபக் குமார் சிறப்பு மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள். பாரதி தனபால் சலிட்டு கொடுக்குறாரு. நன்றி. தீபக்குமார் நைஸ் சாங்ன்னு சொல்லியிருக்காரு. நன்றி. ஆர்ஜே விஜய் பாடல் தேர்வு அட்டகாசம்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிகள். செல்வி செல்வம் அவர்கள் பதிவு. தீபா சகோதரி சொல்லுங்க. தீபா சகோதரியா? நன்றி. தீபா சகோதரின்னு யாரை சொல்லணும் தெரியலையே. அதில் பதிவு இருக்குது. அதில் வந்து ஏன்னா அந்த நம்பர் வருதுன்னு சேவ் பண்ணலை பேர்லாம் வந்து. அதனால் நான் அதில் இருக்கிற மாதிரி படிச்சுட்டு வரேன். நன்றிகள். செல்வி செல்வம் அவர்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நன்றி. ஆர்ஜே விஜய் சகோதரி தீபா கமார் அப்படின்னு, தீபக்குமார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நன்றி சகோதரி. பாரதி தனபால் அவர்கள் பதிவு. முயற்சி என்பது வாழ்க்கையில் முக்கியம் ஐயா. அது வார்த்தையால் மட்டும் சொன்னால் வாழ்க்கை ஆகாது, வாய்ந்து காட்ட வேண்டும் சகோதரி. கண்டிப்பாக உங்கள் பதிவிற்கு நன்றி. தீபக்குமார் கண்டிப்பாக சொல்கிறேன், தீபக்குமார் என்று. அடுத்த பாடல் எனது விருப்பத்தில் ஒரு அருமையான பாடல். யார் பாடினா அந்த பாட்டு வந்து நல்லாயிருக்கும் நீங்களே கேட்டு பாருங்களேன்.

12:40 ஒலித்து சென்ற பாடல் பாட்டுக்கு நான் அடிமை படத்திலிருந்து 1990 வெளியான படம். ராமராஜன் அவர்கள் படம் என்றாலே நான் ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய படங்கள் அவர்களுடைய படம். ஏன்னா அவர் கிராமத்து படமாக எடுத்து ஒரு நல்ல ஒரு கற்பனை உள்ள படமாக இருக்கும் எல்லா படமும் அவருடைய படம். நடிப்பும் அதுபோல தான், ரொம்ப இந்த ரொமான்ஸாக நடிக்கிற காட்சிலாம் இருக்காது அவருடைய படத்தில். இந்த பாடல் ரொம்ப எனக்கு பிடித்த பாடல், உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஆர்ஜே விஜய் சகோதரி, பாட்டுக்கு நான் அடிமை படப்பாடல் அருமை இனிமை தாங்கள் பாடல் தேர்வு சூப்பர்னு சொல்லியிருக்காங்க, நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் பதிவு, படம் பேர் தப்போ போட்டிருக்காங்க, நன்றிகள் சகோதரி. நமது ஆர்ஜே வீரமணி அவர்களுக்கு நேரமாச்சா அப்படின்றாங்க. அதெல்லாம் நேரம் கடந்து தான் செல்லும். அதாவது பகல் என்று ஒன்று இருந்தால் இரவு ஒன்று இருக்கிறதல்லவா, இரவும் பகலும் சேர்ந்தது தான் வாழ்க்கை. நேரம் கடந்து செல்லட்டும், பரவாயில்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சாப்பிட்டேன், காலையும் சாப்பிட்டு விட்டேன். இப்போது கரெக்டாக 2 மணிக்கு நான் சாப்பிடும் நேரம் அது. அதனால் 2 மணி வரை முடிந்தால் கொடுக்கிறேன், இல்லை என்றால் 3 மணிக்கு பூட்டியிருக்கும் கதவு திறந்தால் கண்டிப்பாக அவருக்கு வழி விடுகிறேன். கீதநேசன் அவர்கள் நிகழ்ச்சி இன்று வழங்குவாரா என்று தெரியவில்லை, இருந்தாலும் அவருக்கு கண்டிப்பாக வழி விட்டு விடுகிறேன். நானும் தொடர்ந்து நிகழ்ச்சி கொடுக்க முடியாது, ஒரு சில பாடல்களை வழங்கி கொண்டிருப்பேன் நான். அடுத்து கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள் பதிவு, பாட்டுக்கு நான் அடிமை படப்பாடல் அருமைன்னு சொல்லியிருக்காரு, நன்றி. பாரதி தீபா பாரதி இருவரும் பெண்கள், நீங்கள் சகோதரி என்றே அழைக்கலாம் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீபா குமார் பாரதி தனபால், நன்றிகள் சகோதரி. ஏன்னா எனக்கு தெரியாது, என்னுடைய மனைவி பெயர் முன்னாடி வர்றதுனால என்னுடைய பெயரும் அப்படி தான் நினச்சிருப்பாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், என் வாழ்க்கைக்கு முன்னுதாரணமாக இருக்கும் என் மனைவி பிரியா, அதனால் அவருடைய பெயரை மாற்ற மாட்டேன் நான், முன்னாடி தான் வரும் என்னுடைய மனைவி பெயர். கண்டிப்பாக சகோதரி, நன்றிகள். ஆர்ஜே விஜய் சகோதரி, இது மட்டும் கரெக்டாக வந்துடுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நன்றிகள். தீபக் குமார் மலேசியா வாசுதேவன் ஜானகி அம்மா படப்பாடல் மிகவும் அருமை, கேட்க கேட்க இனிமைன்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள் பதிவு, கரெக்டாவா கரகாட்டமானு சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த காமெடி பதிவுலாம் சொல்லி சிரிக்க தெரியாது ஐயா, அது கீதநேசன் அவர்களுக்கு தான் சொல்லி சிரிக்க தெரியும். நான் வரிகளை மட்டும் ரசிக்கக்கூடியவன், அதனால் சிரிப்பு என்பது அவசியம்தான் மனிதனுக்கு. அது ஒரு சில சிரிப்புகள் நானே சொன்னால் உங்களுக்கு தானாக சிரிப்பு வரும் எல்லாருக்கும். அந்த வகையில் அடுத்த பாடல் எனது விருப்பத்தில், அதாவது ஒரு பெண்களுக்கோ ஆண்களுக்கோ ஒரு துக்கமான எண்ணங்கள் மனதில் வரும்போது அந்த கண்ணில் வரும் நீரை வந்து யார்கிட்ட போய் சொன்னால் அந்த கண்ணீர் துடைத்து விடுவார்கள் என்பது இந்த பாடல் மூலமாக தெரிந்து கொள்ளுங்கள்.

பூ பூத்த நந்தவனம் கண்ணே உனக்கு என்ன குறை சொல்லிவிடு என்ற பாடல் வரியில் அருமையாக கேட்டு ரசித்தோம். 12:48 எனது விருப்பத்தில் ஒலித்து சென்றது. கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள் பதிவு போட்டு டெலிட் பண்ணியிருக்காரு, என்னன்னு தெரியல. தீபக்குமார், ஆஹா அருமை இனிமேன்னு சொல்லியிருக்கீங்க. ஊஞ்சல் கட்டி ஆடுகிறார் பாரதி அவர்கள், நன்றி சகோதரி. செல்வின்றது செல்வம் மாறி போயிருக்குது, மாற்றிட்டாரு என்னன்னு தெரியல. செல்வம் அவர்கள் பதிவு, மிக்க நன்றி சகோதரின்னு சொல்லியிருக்காரு, நன்றி. தேன்மொழி முருகன் மனதை தொட்ட பாடல், அருமையான பாடல்னு சொல்லியிருக்காங்க. காட்சி படம் கொடுத்துருக்காங்க, எஸ்பிபி ஐயா குரல் படத்தை. ஆர்ஜே விஜய் சகோதரி, அருமையான பாடல்னு சொல்லியிருக்கீங்க. அனைவருக்கும் பதிவிட்ட உள்ளங்களுக்கு நன்றிகள். அடுத்த பாடல் எனது விருப்பத்தில், அந்த இளைய மனம் வந்து அதாவது சிறகை விரிக்கும், எப்பவுமே வந்து கள்ளம் கபடப்பான்மையை அவங்கக்கிட்ட வந்து அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த பாடல் வரியில் வந்து என்ன சொல்கிறார் கவிஞர் என்று கேட்டு பார்ப்போம். எஸ்பிபி ஐயா சொர்ணலதா பாடிய பாடலில் தேவா இசையில் இந்த பாட்டை கேட்டு ரசிப்போம். இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜே பிரியா வீரமணி. இதோ அந்த பாடல் வருகிறது, கேட்டு ரசிப்போம். சிறகை எப்படி விரிக்கிறது என்று

புதுசாக படிக்கிறேன் பாட்டு தேவா இசையில் ஒலித்து சென்றது. அருமையான பாடல், எனது விருப்பத்தில் ஒலித்து சென்றது. ஆர்ஜே விஜய் சகோதரி, சார் உங்களுக்கு பசிக்கலையா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பசிக்கவில்லை சகோதரி, ஏன்னா காலையில் நான் டிஃபன் சாப்பிட்டு விட்டேன். அதனால் அதாவது பசி எப்படி வருகிறது தெரியுமா உங்களுக்கு? தெரியலையே. பசி வருவது எதனால் வருகிறது பசி? அதாவது நம்ம வந்து இறைப்பையில் வந்து அந்த இறை வந்து நம்ம சாப்பிட்ட உணவு வந்து காலியாகிவிட்டால் அதனுடைய பசி வந்து எப்படி வருதுன்னா, நம்ம ஆட்டு குடலில் அதாவது முள் போன்று இருக்கும் அந்த தசையில், அது வந்து எனி டைம் 24 hours வந்து அது அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கும். அப்போ நம்ம சாப்பிட்ட உணவுகள் வந்து செரிமானமாகுவதற்கு அந்த தொடுதல் காரணமாக உணவு வந்து செரிமானமாகிறது. அப்போ வந்து எல்லாமே ட்ரை ஆகிடுச்சுன்னா, அந்த இறைப்பையில் வந்து எல்லாமே ட்ரை ஆகிடுச்சுன்னா நமக்கு இது அந்த வெறுமனே அந்த சதையை தொட்டு தொட்டு கொடுத்தா என்னாகும்? அப்போ பசிக்கும். அதுதான் பசின்னு சொல்கிறது. உணவு எதுவுமே இல்லை அந்த இறைப்பையில் அப்படின்னா கண்டிப்பாக பசி அதிகமாகும். ரொம்ப நேரம் நீங்கள் சாப்பிடாமல் இருந்தீங்க அப்படின்னா அல்சர்னு சொல்கிறாங்க இல்லையா, புண்ணாகிவிடும். அது புண்ணாகிடுச்சுன்னா அப்புறம் பிரச்சனை. அதேமாதிரி அதாவது காலை உணவு சாப்பிட்டு மதியம் சாப்பிடல, நைட்டும் சாப்பிடல, 2-3 நாட்கள் நீங்கள் சாப்பிடவில்லை என்றால் 4வது நாள் கண்டிப்பாக பசி எடுக்காது. 48 நாள் ஒரு விரதம் மாதிரி 48 நாள் நீங்கள் சாப்பிடாமையே இருக்கலாம், ஆனால் அனைத்து உறுப்புகளும் செயலைக்க செய்யும். அதனால் உணவு என்பது சரியான நேரத்தில் கண்டிப்பாக சாப்பிட வேண்டும். இது என்னுடைய கருத்து. நன்றி சகோதரி. நான் 2 மணிக்கு தான் சாப்பிடுவேன் எப்போவுமே. ஆர்ஜே விஜய் சகோதரி வேறு லெவல் பாடல்னு சொல்லியிருக்கீங்க. பாரதி வந்து தட்டில் எல்லாத்தையும் வச்சு கொடுத்துருக்காங்க. அவர் சாப்பிட்றாரா வாயை வச்சு தட்டில் கடிக்கிறாரான்னு தெரியல. நான் அது போல் சாப்பிட மாட்டேன். கைகளில் வந்து எடுத்து அழகாக 5 விரலையும் வைத்து தான் சாப்பிடுவேன். ஆனால் 1 விரலை விடுவது என்னுடைய பழக்கம் அல்ல. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க 5 பேர் இருக்காங்கன்னா அந்த 5 பேரை நீங்கள் சாப்பாடு கொடுத்த பிறகு சொல்லாமல் அதை கவனித்து பாருங்கள். 1 விரலை விட்டு விட்டு தான் சாப்பிடுவாங்க. நான் 5 விரலையும் சேர்த்து தான் சாப்பிடுவேன். நன்றிகள். சாப்பாடு கொடுத்துருக்காங்க மதியம், பரவாயில்ல. நல்ல மனசு, உங்கள் நல்ல மனசுக்கு நன்றி. பாரதி அருமையான பாடல்னு சொல்லியிருக்கார் சகோதரி, நன்றிகள். அடுத்த பாடல் எனது விருப்பத்தில். அதாவது ஒரு காதலி நிலாவில் போயிட்டு இருக்கும்போது பூ கேட்குறான் காதலன். அந்த காதல் நிலாவில் வந்து பூ எப்படியெல்லாம் வந்து அவகிட்ட இருந்து வாங்கலான்றது ஒரு கவிஞர் அருமையாக கற்பனையாக எழுதியிருப்பார். மணிக்குயில் படத்தில் இருந்து இந்த படம் 1993 வந்து வெளியானது. இளையராஜா இசையில் அருண்மொழி உமாராமணன் இவங்க 2 பேரும் இணைஞ்சி ரொம்ப சூப்பராக பாடியிருப்பாங்க. இந்த பாடலையும் கேட்டு ரசிக்கலாம். சபரி வானொலியில் அருமையான இசைத்தரத்தில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. எத்தனை நேயர்கள் கேட்கிறார்கள் என்ற கேள்வி இல்லை, அது ஒருவர் காதுக்கு சென்றாலும் அது எனக்கு சந்தோஷமே. இதோ அந்த வகையில் எனது விருப்பத்தில் ஒரு பாடல்.

0: ஒலித்து சென்ற பாடல், ஒரு அருமையான பாடல், காதல் நிலாவே பூவே. நேயர்கள் வந்து பதிவு கொடுக்கல, அதனால் வந்து நேயர்களே நீங்கள் தொடர்ந்து என்னுடைய விருப்பத்தில் பாடல் ஒலிபரப்பாக்கி கொண்டிருக்கும், கேட்டு ரசியுங்கள். இதுவரை என்னுடன் பயணித்து என் விருப்ப பாடல்களுக்கு பதிவு கொடுத்து, நேயர்கள் பாடல்களுக்கும் பதிவு கொடுத்து சிறப்பித்த அன்பான உள்ளங்களுக்கும், பண்பலையில் கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு, எனது விருப்பமாக தொடர்ந்து பாடல் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் இதுவரை இணைந்த அன்பு நெஞ்சங்களை கைகூப்பி வணக்கம் தெரிவித்து, உங்களிடமிருந்து விடை அல்ல, நிகழ்ச்சி தொடர்ந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும், ஆனால் எனது விருப்பத்தில் பாடல் தொடர்ந்து ஒலிபரப்பாகும், நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். இதுவரை உங்களுடன் இணைந்து தொகுத்து வழங்கி கொண்டிருந்தது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர்ஜே பிரியா வீரமணி. நன்றிகள் அன்பு உறவுகளே. தொடர்ந்து எனது விருப்பமாக பாடல்கள் ஒலிபரப்பாகும். ஏன்னா பதிவு வந்தால் தான் நான் வந்து நிகழ்ச்சியை கொடுக்க முடியும். அந்த பதிவு படிக்கல, நான் பாடல் வந்து சொல்லி சொல்லி கொடுத்துட்டு போனால் அது நிகழ்ச்சிக்கு சிறப்பாகாது, அது என்னுடைய கருத்து. மகேஷ் மார்ட்டின் வந்து பசிக்குதுன்னு சொல்லியிருக்காரு, சாப்பிடுங்க ஐயா. கண்டிப்பாக தேன்மொழி சகோதரி வணக்கம் சொல்லிட்டாங்க, நன்றிகள். செல்வி செல்வம், இப்படி அழகான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் பசியே எடுக்காதுன்னு சொல்லியிருக்கீங்க, நன்றிகள். தேன்மொழி முருகன் அவர்கள் பொன்னாடை போய்த்துறாரு, நன்றி, மிக்க நன்றின்னு சொல்லியிருக்காங்க, நன்றி. ஆர்ஜே விஜய் சகோதரி கைத்தட்டல், நன்றி. பூங்கொத்து எல்லாம் கொடுத்துருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருங்கள், எனது விருப்பமாக பாடல் ஒலிபரப்பாகும். அந்த வகையில் அடுத்த பாடல், எங்கே எந்த நேரத்தில் கோழி கூவும், ஒரு மணிக்கு எங்கள் ஊரில் கோழி கூவுதா என்னன்னு தெரியல, இரவு நேரம் ஒரு மணிக்கு கூட எங்கள் ஊரில் கோழி கூவுது. ஆனால் கிராமப்புறம் தான், ரொம்ப கிராமம் இல்லை, இருந்தாலும் விடியற் காலை 3 மணிக்கு தான் கோழி கூவும். ஆனால் இப்போது கூவும் கோழி எதற்காக என்று கேட்கலாம். இணைந்திருங்கள், இதோ வருகிறது பாடல். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருங்கள், அடுத்த நிகழ்ச்சி வரும் வரை எனது விருப்பத்தில் பாடல் ஒலிபரப்பாகும். பாடல் ஒலிக்க நேரம் 1:05:38. இதோ வருகிறது கோழி எப்படி கூவுகிறது என்று கேட்போம்.
1: கூப்பாய் சகப்பி கஸ்தூரி மீனாட்சி தங்க பல்காரையா தங்க மகளுக்கும் வாஜாரையாவுக்கும் தைமாசம் கல்யாணம்.

0: சிரிக்கிற?
1: உங்க அண்ணன் இப்படி சிரிச்சானால ஏதோ ஆபத்துனதான் அர்த்தம்.
0: சென்னே சொல்லு.
2: ஒண்ணு இல்லம்மா, நீ என் கூட பிறந்த தங்கச்சி தானே.
0: இப்ப அதுல என்ன சந்தேகம் உனக்கு?
2: உடன் பிறப்பு, ஒரே ரத்தம். தங்கச்சி, பணம்ன உடனே இந்த பாசம் எல்லாம் பறந்து போயிடுச்சு பத்தியா? சும்மா ஒரு பேச்சுக்காகவாவது எனக்கு பணமான பெருசு, நீ தப்பிச்சு போயிடு அப்படின்னு ஒரு வார்த்தையாவது சொன்னியம்மா?
1: ஏன்பா தூக்கு தூக்கி சினிமா பாத்தியா? அதுல என்ன சொல்லிருக்காங்க?
2: என்ன மாப்பிள்ள சொல்லிருக்காங்க?
1: கொண்டு வந்தாலும் கொண்டு வராவிட்டாலும் தாய் சீர் கேட்பாள், சகோதரி சகோதரி சீர் கேட்கலாம். சுடு
2: நீ பாருமா, இதுக்கே வெக்கப்படுறேன். தங்கச்சி, பணம் கிடைக்கும்னு தெரிஞ்சா பகவான் கழுத்து அறுக்க கூட தெரிஞ்சவனுக்கு பேரு தான் மனுஷன்.
3: காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா.

0: நண்பனையும் பகைவனாக்கும் ஜம்பு சொன்னது சரியா போச்சு. இரண்டா கடை
1: என்ன
0: என்னம்மா
1: வேற கம்சம் வாங்கிட்டு வரணும்னு சொன்னே.
0: தங்கச்சி மயக்கம் மூணு மணி நேரம் தானே தாங்கும்னு சொன்னேன், மறந்துட்டியம்மா? அப்புறம் என்ன பலத்த வந்துட்டா இலக்கணம் இறங்கிட வேண்டியதானே. இப்ப இந்த பணம் அவனுக்கு சொந்தம்.
2: என்னடே இப்ப முடிச்சு என்ன பிரயோஜனம்? அப்பவே சொன்னேன் கேட்டியா, இந்த பயிரை நம்பி வந்தா பாதி வழியில கழுத்து இருப்பான்.
0: இறங்குப்பா, இறங்கு இறங்கு
3: இறங்குடா போடா.

அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சி வாட்ஸ்அப் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை வழங்குவது உங்கள் அன்பு பிரியமுள்ள ஆர்ஜே பிரியா வீரமணி. சபரி வானொலியில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் எப்போதும். இது சபரி வானொலி. நேரம் 4:22:16. நிகழ்ச்சியில் அன்பான உறவுகள் பதிவு. ஆர்ஜே விஜய் சகோதரி தான், நான் பாடல் கேட்க ரெடியாக இருக்கிறேன்னு பதிவு கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றி சகோதரி. நிகழ்ச்சியில் எனது விருப்பமாக முதல் பாடலை ஒலிபரப்பு செய்துவிட்டு நேர்களின் பாடல் ஒலிபரப்பாகும். இணைந்திருங்கள். இதோ என் விருப்ப பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம்.

ஒலித்த பாடல் எனது விருப்பத்தில் ஒரு அருமையான பாடல் ஒலித்து சென்றது. மானே மரகதமே, மனோ எஸ் ஜானகி பாடிய பாடல். இசை இளையராஜா. எங்க தம்பி படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல், எனக்கு மிகவும் பிடித்த பாடல், அதனால் முதல் பாடலாக ஒலிபரப்பு செய்தேன். உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையில் வாட்ஸ்அப் தளத்தில் இணைந்திருக்கும் அன்பான உறவுகள் பதிவு தேன்மொழி முருகன் அவர்கள் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க, நன்றி. ஆர்ஜே விஜய் சகோதரி யானைகிட்ட பூச்சென்று கொடுத்து வாழ்த்திருக்காங்க, நன்றிகள். நடுக்குப்பம் சீனிவாசன் சபரி வானொலி நிகழ்ச்சியை வழங்க வரும் ஆர்ஜே பிரியா வீரமணி அண்ணா அவர்களுக்கு இனிய மாலை வணக்கம் சொல்லியிருக்காரு, நன்றிகள். தேன்மொழி முருகன் அவர்கள் பதிவு, தீபா குமாருக்காக ஒரு பாடல் கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக இந்த பாடலும் ஒலிபரப்பாகும், இணைந்திருங்கள். நடுக்குப்பம் சீனிவாசன் அவர்கள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார் பாடலை கேட்டு. ஆர்ஜே விஜி சகோதரி தேன்மொழி முருகன் அவர்களுக்கு படம் உதயகீதம் தாங்கள் தேர்வு பாடல் அழகு நன்றி அப்படின்னு பதிவு கொடுத்துருக்காங்க, நன்றிகள். ஆர்ஜே விஜய் சகோதரி நைஸ் சாங்னு சொல்லியிருக்கீங்க, நன்றிகள். கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள் ஒரு பாடல் கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக உங்கள் பாடல் வரும் சார், ஏன்னா ஏற்கனவே காலையில் ஒரு பாடல் கேட்டீங்க, இந்த பாடல் கொடுக்க முடியல, அதனால் கண்டிப்பாக பாடல் ஒலிபரப்பாகும். இதை ஃபார்வேர்ட் பண்ணியிருக்காரு, எந்த சேனலில் போட்டு ஃபார்வேர்ட் பண்ணீங்கன்னு தெரியல. செண்பகமே செண்பகமே, 16 வயசு வந்த மயிலே, சரி ஓகே நான் பார்க்குறேன் சார். ஒரு பாடல் தான் ஒலிபரப்பாகும், ஏன்னா இரண்டு பாடலுக்கு வாய்ப்பு. மதுரை அழகரா, ஓகே இணைந்துருங்க, உங்கள் பாடலும் ஒலிபரப்பாகும். நிகழ்ச்சியில் இன்று முதல் பாடல் ஆர்ஜே விஜி சகோதரி விருப்பத்தில்தான் முதல் பாடல் வருகிறது நிகழ்ச்சியில். படம் இரு மலர்கள் பாடல் மாதவி பொன்மயிலால் தோகை விரித்தால் பாடல் வழங்கவும்னு கேட்டிருக்காங்க. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 4:30. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி வானொலி. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது ஆர்ஜே பிரியா வீரமணி. மாதவி பொன்மயிலால் எப்படி தோகை விரிக்கிறாங்கன்னு இந்த பாடலை கேட்டு ரசிப்போம்.

நிகழ்ச்சியை தோகை விரித்து அலங்கரித்து சென்ற பாடல் ஆர்ஜே விஜி சகோதரி விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலித்து சென்றது. நன்றிகள் சகோதரி ஒரு அருமையான பாடல் பதிவிற்கு. இருமலர்கள் படத்தில் தான் அந்த பாடல் ஒலித்தது. மிக்க நன்றிகள். அடுத்த பதிவு பாடலை விரும்பி கேட்டு ஆர்ஜே விஜி சகோதரி எனது விருப்ப பாடலை வழங்கிய ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றி நன்றின்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிகள். ஒரு காட்சி படம் கொடுத்துருக்கீங்க, நன்றி. ஆஹா, எவ்வளவு நாள் ஆகிவிட்டது இந்த பாடல் கேட்டு, நன்றிகள் சார்னு சொல்லியிருக்கீங்க. இது உங்களுடைய விருப்ப பாடல், உங்களுடைய எண்ணங்கள் வந்து நீங்கள் தான் வந்து தேர்வு பண்ணி பாடல் பதிவிட்டிருக்கீங்க. ஒளிபரப்ப வேண்டியது என்னுடைய கடமை. அதனால் அருமையான பாடல், உங்கள் தேர்வு தான் சகோதரி, நன்றிகள். தேன்மொழி முருகன் அவர்கள் பதிவு மாதவி பொன்மயிலால் தோகை விரித்தால். சிறப்பான பாடல். தேர்வு செய்த ஆர்ஜே விஜி அன்னைக்கு நன்றி. பாடல் சிறப்பு வாழ்த்துக்கள் சொல்லி மயில்களாக கொடுத்துருக்காங்க, நன்றிகள். அடுத்த பாடல் படம் ராஜரிசி பாடல் மான் கண்டேன் மான் கண்டேன் எனும் பாடலை வழங்கவும் கேட்டிருக்காங்க. யார் கேட்டிருக்காங்கன்னா, பாடல் பதிவிடும்போது தயவுசெய்து எந்த ஊர் யார் பேர் அப்படின்னு கீழே போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் படிப்பதற்கு. அதனால் சொல்கிறேன், காயத்ரி சகோதரி தான் கேட்டிருக்காங்க. எந்த ஊரும் தெரியல எனக்கு. காயத்ரி விருப்பத்தில் இதோ வருகிறது இரண்டாவது பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 4:37. அடுத்த பாடல் மான் கண்டேன் எங்கே போய் காண்கிறோம் என்று இந்த பாடல் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது.

ஒலித்த பாடல் கோவை காயத்ரி சகோதரி விருப்பத்தில் தான் பாடலை கேட்டு ரசித்தோம். ஒரு அருமையான பாடல். ராஜர்சி படத்திலிருந்து மான்கண்டேன் மான்கண்டேன் என தொடங்கும் பாடலை கேட்டு ரசித்தோம். நன்றிகள் விஜி சகோதரி, ஆர்ஜே விஜி சகோதரி கோவை அவங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, நன்றிகள். கோவை கணபதி சந்திரசேகர் சந்திரமோகன், கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள் ஏற்கனவே ஒரு பாடல் பதிவிட்டிருக்கீங்க ஐயா, உங்கள் பாடல் பதிவிறக்கம் செய்து விட்டேன். ஒரு நேயருக்கு ஒரு பாடல் தான், ஏன்னா இரண்டு பாடல்கள் ஒலிபரப்பு செய்ய இயலாது. ஒரு பாடல் ஒலிபரப்பு செய்கிறேன், இணைந்திருங்கள். தேன்மொழி முருகன் சகோதரி பதிவு, மான்கண்டேன் மான்கண்டேன் மானேதான் நான் கண்டேன். அருமை சகோதரி பாடல், பாடல் இனிமையான பாடல் தேர்வு செய்த சகோதரி கோவை காயத்ரி அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. நடுக்குப்போம் சீனிவாசன் பதிவு, மான்கள்லாம் கொடுத்து வரிசைப்படுத்தி சபரி வானொலிக்கு வந்து வருது பாருங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காரு. நன்றிகள். கோவை கணபதி சந்திர மோகன் அவர்கள் ஒரு பதிவு டெலிட் பண்ணியிருக்காரு தெரியல. அடுத்து பாரதி தனபால் ஒரு பேக் எடுத்துகிட்டு இங்கே கிளம்புறாரு, நன்றிகள். அடுத்த பாடல் என்னுடைய தனிப்பதிவிற்கு ஒரு சகோதரி பாடல் பதிவிட்டாங்க, அந்த பாடல் ஒலிபரப்பு செய்கிறேன். படம் மைதிலி என்னை காதலி, இந்த படத்திலிருந்து மயில் வந்து மாட்டிக்கிட்ட பாதையிலே இந்த பாடல் வந்து எனக்கு ஒலிபரப்பு செய்யவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலம் மித்ரா சகோதரி அவர் விருப்பத்தில் இதோ வருகிறது. உங்கள் விருப்ப பாடலை கேட்டு ரசிங்கள் சகோதரி, ஏன்னா தளத்தில் இல்லாமல் என்னுடைய பதிவிற்கு வந்து பாடல் கேட்கிறீர்கள், மிக்க மகிழ்ச்சி. உங்கள் விருப்ப பாடல் இதோ வருகிறது, மயில் வந்து ஆடுகிறது, கேட்டு ரசிப்போம்.

உயர்தரமான ஒளித்தரத்தில் உங்கள் உள்ளங்களை மகிழ்விக்க 8D தொழில்நுட்பத்தில் ஒளிபரப்பாகிறது விஜய் இணையம் ஆண்ட்ராய்ட் செயலியை. விஜய் FM.com.

0: ஒலித்த பாடல் மைதிலி என்னை காதலி படத்திலிருந்து சேலம் மித்ரா சகோதரி தான் விரும்பி கேட்டிருந்தாங்க. விரும்பி கேட்டு பதிவு கொடுத்துருக்காங்க. நன்றி அண்ணா, என் மயில் வந்து சேர்ந்தது. பாடலை கேட்டு ரசிக்கிறேன். என் விருப்ப பாடல் கேட்டு மகிழ்ந்த அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சபரி வானொலியில் இணைந்திருக்கும் அன்பான உறவுகள் அனைவரும் ஒளிமறைவு இல்லாமல் அனைவருக்கும் பதிவு கொடுக்கிறார்கள். நீங்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். நிகழ்ச்சிகள் சிறப்பாக இருக்கிறது என்று வாய்த்திருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சி சகோதரி. அடுத்து பாரதி தனப்பால் சிறப்பான பாடல் அருமைன்னு சொல்லியிருக்கீங்க, நன்றி. நடுக்குப்பம் சீனிவாசன் டான்ஸ் ஆடுறார் பாவம், ஒரு கை என்னாச்சுன்னு தெரியல, உடஞ்சிட்டு கைத்தில் கட்டியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் டான்ஸ் போட்டிருக்காரு. தேன்மொழி முருகன் அவர்கள் பதிவு, மயில் வந்து மாட்டிக்கிட்டா பாதையிலே, எஸ்பிபி குரலில் சிறப்பான பாடல்னு சொல்லியிருக்காங்க தேன்மொழி சகோதரி. மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நடுக்குப்பம் சீனிவாசன் சகோ விருப்பத்தில் தான். படம் படிக்காதவன் பாடல் ஜோடிக்கிளி எங்கே சொல்லு சொல்லு இந்த பாடல் கேட்டிருக்காரு. விரும்பி கேட்ட நேயர் லட்சுமி சீனிவாசன், தர்சன், சுதிக்ஷா இவர்கள் விருப்பத்தில் ஒலிக்கிறது பாடல். ஒலிக்கும் நேரம் 4:49. இதோ சீனிவாசன் விருப்பத்தில் பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். ஜோடிக்கிளி எங்கே செல்கிறது என்று.
1: ஜோடிக்கிளி

ஜோடி கிளி ஒலித்த நேரம் 4:54:38. நடுக்குப்பம் சீனிவாசன் சகோ விருப்பத்தில்தான் ஒரு சிறப்பான பாடல் ஒலிபரப்பாகி சென்றது. நன்றிகள் சீனிவாசன். பாடலை கேட்டாரா இல்லையானு தெரியல. பதிவு கொடுத்துருக்காரு. ஓகே. பாரதி தனபால் பதிவு கொடுத்துருக்காங்க. சகோதரி, பிரமாதம் கலக்குங்க சம பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருமையான பாடல்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிகள். தேன்மொழி முருகன் அவர்கள் பதிவு, ஜோடி கிளி எங்கே சொல்லு சொல்லு, அருமையான தூள் பாடல்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள். நடுக்குப்பம் சீனிவாசன் சகோ, என் விருப்ப பாடலை வழங்கிய அன்பு அண்ணா அவர்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்களும் சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் ரஜினி காட்சிப்படுத்த கொடுத்துருக்காங்க, அவருடைய படத்தை, மிக்க நன்றிகள். பதிவிட்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல், அதாவது கரகாட்டக்காரன் படத்தில் இந்த மான் உந்தன் சொந்தமான் இந்த பாடலை வழங்கவும்னு சொல்லியிருக்காங்க சகோதரி. அதாவது பதிவிடும் உறவுகள் தயவுசெய்து படம் பேர் என்ன, பாடல் வரி என்ன, எந்த ஊர், யார் பெயர், விரும்பி கேட்ட நேயர், இது வந்து தெளிவாக பதிவிட்டால் எனக்கு ஒலிபரப்பு செய்வதற்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். உங்கள் பெயர்களையும் உங்கள் ஊரையும் படிப்பதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும். அதனால் தான் சொல்கிறேன், இப்போ எனக்கு அது பேரே தெரியல, எங்கே போச்சுன்னே தெரியல, இப்போ தேட வேண்டியதாக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் பதிவு போடும்போது கொஞ்சம் தெளிவாக ஊர் பெயரை பதிவிடுங்கள். ஏன்னா நானே பதிவிட்டு ஒரு முறை கேட்டிருக்காங்க என்னையே, நீங்கள் ஊர் பெயரை பதிவிடுங்கள், ஊர் பெயரே தெரியவில்லை என்று. அந்த சிரமம் இப்போது தான் எனக்கு தெரிகிறது. அதனால் சொல்கிறேன், இந்த பாடலை கேட்ட ஆலங்குளம் செல்வி சகோதரி விருப்பத்தில்தான் அடுத்த பாடல் ஒலிக்கிறது. ஒரு அருமையான பாடல், அந்த பாடலை கேட்டு ரசிப்போம். இணைந்திருங்கள். இது சபரி வானொலி ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது நிகழ்ச்சி. வாட்ஸ்அப் உங்கள் விருப்பம். இதோ வருகிறது விரும்பி கேட்ட நேயர் பாடல்.

ஒலித்த பாடல் ஒரு அற்புதமான பாடல். ராமராஜன் அவர்கள் நடிப்பில், அதாவது திரைத்துறை உலகில் கொடிகட்டி பறந்த ஒரு படம் இது. ஒரு வருடம் 365 நாட்கள் ஓடிய ஒரு சிறப்பான படம். பாடல் ஒலித்த நேரம் 5:01. இந்த பாடலை கேட்ட அன்பான உறவு யார் என்றால், அதுக்கு தான் நான் சொல்கிறேன், படம் பேர் பாடல் வரி ஆலங்குடி செல்வி சகோதரி விருப்பத்தில் தான் அந்த அற்புதமான பாடலை கேட்டு ரசித்தோம். நன்றிகள் சகோதரி ஒரு அருமையான பாடல் பதிவிற்கு. நடுக்குப்பம் சீனிவாசன் சகோதரர் பதிவு கொடுத்துருக்காரு. சபரி வானொலி இயக்குனர் மற்றும் தொகுப்பாளர்கள், நேயர்கள், சொந்தங்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. தேசிய கொடி கொடுத்துருக்காரு. மிக்க நன்றி. ஊர் பெயர் சொன்னால்தான் மொழி வைத்தது தெரியும், இல்லை என்றால் விடுபட்டு போகும் அப்படின்ற மாதிரி பதிவு கொடுத்துருக்காரு. நன்றிகள். தேன்மொழி முருகன் சகோதரி அவர்கள், தென்காசி மாவட்டம் ஆலங்குடி டி செல்வி அவர்கள், என்னோட அக்கா தான் சகோ, நான் தான் பாடலை பதிவு பண்ணேன் அப்படின்னு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. நன்றிகள். தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அடுத்த பாடல், அது நீங்களே கொடுத்துட்டீங்களா? கண்டிப்பாக உங்கள் விருப்ப பாடல் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகிலா ஸ்ரீதர் ஒரு பாடல் கேட்டிருக்கீங்க. மான் கண்ட சொர்க்கங்கள் 45 நாட்கள், இது படமா பாடல் வரியா? எனக்கு வந்து அங்கே புள்ளி விவரமா படம், இந்த படம் பாடல் வரி, இது இப்படி போட்டிங்கன்னு தான் சார் தெரியும். நீங்கள் கொஞ்சம் தயவுசெய்து படத்தோட பெயரையும் பாடல் வரியும் போடுங்க, எனக்கு எடுப்பதற்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். ஏன்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு 1 ஹவர் டைம் கொடுத்துட்டேன், அந்த பாடல் பதிவு கொடுங்கன்னு யாரும் கொடுக்கல. இப்போ நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்போது நீங்கள் பாடல் கொடுத்தீங்கன்னா எனக்கு அங்கே டவுன்லோட் பண்ணி மானிட்டருக்கு கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் மீடியா காஸ்ட்டில் ப்ளே பண்ணும்போது எனக்கு அங்கே டிஸ்டர்ப் ஆகுது, கட் ஆகுது. அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் பாடல் வரியை கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் அது என்ன படம்னு சொன்னீங்கன்னா தெளிவாக இருக்கும், டக்குன்னு நான் எடுத்துருவேன். நன்றிகள். அது என்ன படம்னே தெரியல. மான் கண்ட சொர்க்கங்கள் 47 நாட்கள், அது படத்தினின் பெயரா இல்லை பாடல் வரியா? இல்லை மான் கண்ட சொர்க்கங்கள் படமா, 47 நாட்கள் பாடல் வரியா, அது எனக்கு தெரியவில்லை. அதை கொஞ்சம் தெளிவாக கீழே பதிவு கொடுங்கள், உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். பாரதி தனபால் அவர்கள் பதிவு, பாடல் அருமைன்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடித்த பாடலும் சொல்லியிருக்காங்க. நன்றி. தேன்மொழி முருகன், இந்த மான் உந்தன் சொந்த மான், இனிமையான பாடல், விரும்பிய பாடலை வழங்கிய மிக்க நன்றி. சகோதரர் படவேடு பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க சகோதரி, நன்றிகள். காயத்ரி, கோவை காயத்ரி எனது விருப்ப பாடலை வழங்கிய மகிழ்வித்த சகோதரர் பிரியா வீரமணி அவர்களுக்கு மிகவும் நன்றி, நன்றிகள் சகோதரி. தேன்மொழி முருகன் அவர்கள் பதிவு, படம் 47 நாட்கள், அகிலா ஸ்ரீதர் சகோதரி பதிவு கொடுத்துருக்காங்க. பாடல் வரி, படம் 47 நாட்கள், அகிலா ஸ்ரீதர் சகோதரின்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் பாடல் வரி கீழே கொடுத்துருக்கீங்களா? ஓகே, மிக்க நன்றி. படம் பெயர் 47 நாட்கள், பாடல் பெயர் மான் கண்ட சொர்க்கங்கள். சூப்பர், உங்களுக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருடைய விருப்ப பாடல்னா, தேன்மொழி சகோதரி விருப்பத்தில் தான் அடுத்த பாடல், அவருடைய பாடல் தான் நினைக்கிறேன். ஆமாம், தேன்மொழி முருகன் சகோதரி விருப்பத்தில், மயிலே மயிலே உன் தோகை எங்கே பாடலை வழங்குகள்னு சொல்லியிருக்காங்க. இதோ உங்கள் விருப்ப பாடல், மயில் தோகை எப்படி விரிக்கிறது என்று பார்ப்போம்.

ஒலித்த பாடல் ஒரு சிறப்பான பாடல். பாடல் ஒலித்த நேரம் 5 மணி 10 நிமிடம். ஒலித்த பாடல் யார் விருப்பம் என்றால்

தேன்மொழி முருகன் சகோதரி விருப்பத்தில் தான் மயிலே மயிலே உன் தோகை எங்கே இந்த பாடலை கேட்டிருந்தாங்க. அதேமாதிரி அங்கே அக்காவுக்காகவும் ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்த பாடல் அவர் பாடல் தான் தீபகுமாருக்காக ஒரு பாடல் அப்படின்னு கேட்டிருக்காங்க தேன்மொழி சகோதரி. மானே தேனே கட்டிப்புடி இந்த பாடல் தான் அடுத்த பாடல். அடுத்த பதிவு பாரதி தனப்பால் மனதை தொட்ட பாடல்னு சொல்லியிருக்கீங்க, நன்றிகள். காயத்ரி கோவை காயத்ரி சகோதரி அருமையான பாடல் அக்கா அப்படின்னு தேன்மொழி சகோதரிக்கு சொல்லியிருக்காங்க, நன்றிகள். தேன்மொழி முருகன் சகோதரி இனிமையான பாடல், அரிதான பாடல், பாடலை வழங்கிய அறிவிப்பாளர் பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றி நன்றின்னு சொல்லியிருக்கீங்க, நன்றிகள். மயில் வச்சு நடனம் ஆடிட்டுருக்காங்க பாரதி, நன்றி. வானொலி இயக்குனர் சபரி கீதன் அவர்கள் இணைஞ்சி பதிவு கொடுத்துருக்காங்க, எனக்கும் ஒரு பாடல் வேண்டும். கற்றது தமிழ் படத்திலிருந்து பறவையே எங்கே இருக்கிறாய் என்ற பாடல் வழங்குவோன்னு கேட்டிருக்காரு. இணைந்திருங்கள் ஐயா, கண்டிப்பாக உங்கள் விருப்ப பாடல் உங்கள் வானொலியில் ஒலிபரப்பாகும். அடுத்து பாரதி தனபால் அவர்கள் பதிவு. வணக்கம், சென்னையிலிருந்து பாரதி தனபால். விருப்ப பாடல் ஒரு பொன்மானை நான் காண இந்த பாடலை தரவும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இணைந்திருங்கள், உங்கள் விருப்ப பாடலும் ஒளிபரப்பாகும். இயக்குனர் சபரி கீதநேசன் அவர்கள் ஒரு பதிவு. மயிலே மயிலே உன் தோகை பாடல் அருமை அழகு இனிமை சூப்பர்னு சொல்லியிருக்காரு, மிக்க நன்றிகள். கோவை காயத்ரி சகோதரி பாரதி அவர்களுக்கு சூப்பர் சாங்னு சொல்லியிருக்காங்க, நன்றிகள். தேன்மொழி சகோதரியும் மயிலே மயிலே உன் தோகை இங்கே எஸ்பிபி குரல் ஜென்சி குரல் இவர்கள் இருவர் குரலிலும் பாடல் இனிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நன்றிகள் அனைவருக்கும். பதிவிட்டு உற்சாகப்படுத்திய அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஏழாவது பாடலாக யார் பாடல் என்றால் தேன்மொழி சகோதரி தீபா குமாருக்காக ஒரு பாடல். தீபாவா தீபகுமாரா? தீபான்னு போட்டிருக்காங்க. தீபா குமாருக்காக ஒரு பாடல் மானே தேனே கட்டிப்புடி என்ற பாடலை கேட்டிருக்கீங்க. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள்.

பாடல் ஒலித்த நேரம் 5:17:28. ஒலித்த பாடல் ஒரு அற்புதமான பாடல். விரும்பி கேட்ட அன்பு சொந்தம், தேன்மொழி சகோதரி விருப்பத்தில் தீபா குமாருக்காக ஒரு பாடல் கேட்டிருந்தாங்க. மானே தேனே கட்டிப்புடி இந்த பாடலை வழங்கியாச்சு, கேட்டு ரசித்திருப்பார்கள். அடுத்த பதிவு பாரதி தனபால், அருமையான பாடல் ஸ்டார் கொடுத்துருக்காங்க, நன்றிகள். கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள் பதிவு, மானேத்தேனே பாடல் சிறப்புன்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி. சபரி கீதன் இயக்குனர் அவர்கள் பாட்டு சூப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஒலிக்கும் பாடல் மானுக்காகவா இல்லை தேனுக்காகவா? இல்லை, இந்த பாடல் யாருக்காக கேட்டீங்க நீங்கள் இந்த பதிவு? எனக்கு புரியலையே. எப்படி வேண்டாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அது தேனுக்காகவாக இருக்கலாம், இல்லை மானுக்காகவும் இருக்கலாம், மயிலுக்காகவும் இருக்கலாம். யாருக்கு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். பாரதி அவர்கள் பதிவு, சபரி கீதன் அவர்களுக்கு ஒரு பதிவு சிரிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, நன்றிகள். தேன்மொழி முருகன் சகோதரி அருமையான துள்ளல் இசை பாடல் பாடலை விரும்பி கேட்ட தீபா நன்றி சொல்கிறார்கள், அறிவிப்பாளருக்கு சொல்லியிருக்காங்க, நன்றிகள். கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள் சபரி கீதநேசன் ஐயாவுக்காக ஏதோ சிரிக்கிற மாதிரி போட்டிருக்காரு ஸ்டிக்கர், நன்றி. உங்கள் பெயர்லாம் வந்து மனப்படம் வரணும்னா கொஞ்ச நாள் ஆகணும், அப்போ தான் வந்து எனக்கு சரளமாக வரும். ஏன்னா அங்கே பதிவு பண்ணும்போது அந்த பேர்லாம் பதிவு வரும்போது கொஞ்சம் குளறுபடி ஆகிறது, ஒரு 2-3 நாள் சரியாகிவிடும், உங்கள் பேர் சரளமாக சொல்வதற்கு வசதியாக இருக்கும். அடுத்த பாடல் நிகழ்ச்சியில் 8வது பாடல். அடுத்த பாடல் கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள் விருப்பத்தில் தான், ஏன்னா பாவம் காலையிலேயே நான் அவருக்கு பாடல் கொடுக்கல, பதிவிறக்கம் ஆகவில்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு அழகான பதிவை கொடுத்துருக்காரு. வணக்கம், படம் ரகசிய போலீஸ், பாடல் மயில் தொகை அழைத்தால், கோவை கணபதி ரா சந்திரமோகன். ரொம்ப சிறப்பான பதிவு, அருமையாக அழகாக கொடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி பதிவு கொடுத்தா எல்லா நேயர்களுக்கும் ஒரு சொல்கிறேன் நான், ஏன்னா எங்களுக்கு படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போது இதை பார்வேட் பண்ணாலும் வந்து அதை ஃபுல் நேமோடு எல்லாமே வரும், படம் பெயர் என்ன, பாடல் வரி என்ன, எங்கேருந்து கேட்டிருக்காங்க நேயர் அப்படின்றதெல்லாம் புள்ளி விவரமாக கரெக்டாக கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி பதிவு கொடுத்தா எனக்கு எல்லா தொகுப்பாளருக்குமே சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. நன்றிகள் அனைவருக்கும். அவருடைய விருப்ப பாடலை இப்போது கேட்டு ரசிக்கலாம்.

ஒலித்த பாடல், ஒரு சிறப்பான பாடல் நிகழ்ச்சியில் கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள் விருப்பத்தில்தான் ரகசிய போலீஸ் படத்திலிருந்து மயில் தோகை அழைத்தால் இந்த பாடல் வந்து கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள் விருப்பத்தில்தான் கேட்டு ரசித்தோம். ஒரு இனிமையான பாடல், நல்ல ஒரு இசைத்தரத்தில் எடுத்து அவருக்கு பாடலை வழங்கினேன். அடுத்து பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காங்க அன்பான உறவுகள். சபரி வானொலி இயக்குனர் கீத நேசன் அவர்கள் ஒரு குசும்பான வேலை பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு சிரித்து நல்ல காமெடியாக கொடுக்க முடியல. மயிலே மயிலே என்றால் இறகு போடாதா? அப்படி என்றால் என்ன சொல்லுங்கள் சொந்தங்களே அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கார். மயில் தொகை அழைத்தால் பாடல் சூப்பர் சிறப்பு அப்படின்னு பதிவு கொடுத்துருக்காரு. மிக்க நன்றி. தேன்மொழி முருகன் சகோதரி சபரி வானொலி இயக்குனருக்கு எனக்கும் தெரியாது, தெரிந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க தேன்மொழி சகோதரி. வானொலி இயக்குனர் வந்து தேன்மொழி சகோதரிக்கு எனக்கு தெரிஞ்சா நான் ஏன் உங்களை கேட்கிறேன், தெரியாததுனால தானே இந்த பதிவை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றிகள். கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள் பதிவு, ஐயா மயிலுக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு தேன்மொழி சகோதரி. மயில் தொகை அழைத்தால் இனிமையான பாடல், பாடலை தேர்வு செய்த சகோதரர் சந்திரமோகன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பாடல் அருமைன்னு சொல்லியிருக்கீங்க, நன்றிகள். வானொலி இயக்குனர் கோவை கணபதி சந்திரமோகன் அவர்களுக்கு உங்களை தெரியுமா ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு தேன்மொழி சகோதரி. மயில் கொடுத்துருக்காங்க. ஆர்ஜே விஜய் சகோதரி மனதை தொட்ட பாடல் சொல்லியிருக்கீங்க, நன்றிகள். தேன்மொழி அவர்கள் பதிவு, தேசிய பறவை என்கிறார்கள் எல்லா மொழிகளும் தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வைத்திருக்கிறாங்க. தேசிய பறவை இந்தியாவுக்கு மட்டும்தான் தேசிய பறவை, அதாவது தேசிய பறவைன்றது நம்ம இந்தியாவில் இந்தியாவின் தேசிய பறவை எதுன்னு கேட்டால் கேள்வி, ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா ஒரு ஐஎஸ் கலெக்டர் எழுதுறதுக்கு ஒரு கேள்வி, இல்லை ஒரு டிஎன்பிஎஸ்சியில் ஒரு கேள்வி வருதுன்னா இந்திய தேசிய பறவை எது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா அப்போது நம்ம வந்து மயில் என்று பதில் அளித்தால் அதற்கு மார்க் கிடைக்கும். எல்லா நாடுகளுக்கும் எல்லா மொழிகளுக்கும் கிடையாது, இந்திய நாட்டிற்கு மட்டும் தேசிய பறவை. கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள் பதிவு, கொஞ்சம் தெரியும் ஐயா அப்படின்னு பதிவு கொடுத்துருக்காங்க. இந்தி நன்றாக தெரியும், எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உரையாடி கொள்கிறீர்கள், உரையாடுங்கள். இங்கே மொபைலில் வந்து 18% தான் இருக்கிறது சார்ஜு. இனிமேல் பாடல் பதிவிட்டாலும் பதிவிறக்கம் செய்து ஒளிபரப்பு ஆகாது. இருக்கும் பாடலை ஒளிபரப்பு செய்துவிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். ஆர்ஜே விஜய் சகோதரி அழகான பாடல், நம்ம சந்திரமோகன் பாடல் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயக்குனர் எனக்கு இந்தியில் கேட்க தெரியாதே அப்படின்னு சொல்லியிருக்காரு தேன்மொழி சகோதரி. கோவை கணபதி சந்திரமோகன் பதிவுக்கு அச்சா அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்தியில். அதை இந்தியிலே மொழிபெயர்த்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஆங்கிலத்தில் மட்டும் மொழிபெயர்ப்பு வருகிறது, இந்தியில் கீபோர்டு வேலை செய்யவில்லையா? இந்தியில் போடுங்க, தெரிந்து கொள்ளலாம், நானும் தெரிந்து கொள்கிறேன். கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள் பதிவு, இயக்குனருக்கு உண்மையான அர்த்தம், யாரிடமாவது எதையாவது வெறுமனே வாய் வார்த்தையாக கேட்டால் மட்டும் அது கிடைக்காது, அதற்கான முயற்சியையும் உழைப்பையும் நாமே எடுக்க வேண்டும் என்பதாகும். மிக்க நன்றி, அருமையான பதிவு. அடுத்த பாடல் நிகழ்ச்சியில் யார் பாடல் என்றே தெரியவில்லை. முன்னுக்கு முரம்பாக ஒரு பாடல் ஏதாச்சும் ஒளிபரப்பு செஞ்சிட்டோம்னா இந்த இயக்குனர் அதாவது இந்த வானொலி தொகுப்பாளர் சரியில்லை என்று கேள்வி வரும், அதனால் சரியான பாடலை கொடுக்க வேண்டும். மதுரை அழகர் அவர்கள் விருப்பத்தில்தான் அடுத்த பாடல், படம் செண்பகமே செண்பகமே பாடல், 16 வயசு வந்த மயிலே மயிலே. இசையுடன் இணைந்து மதுரை மாட்டுத்தாவணி அழகர் நன்றி வாழ்த்துக்கள் அப்படி சொல்லியிருக்காங்க. உங்கள் விருப்ப பாடல், 16 வயதில் எப்படி நீங்கள் நாட்டம் போட்டிருப்பீர்கள் என்று கேட்டு ரசிப்போம். பாடல் ஒலிக்கும் நேரம் 5:31. இது வருகிறது உங்கள் விருப்ப பாடல்.

வாட்ஸ்அப் உங்கள் விருப்பத்தில் தேனினும் தெவிட்டாத பாடல்களை நேயர் விருப்பமாக கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் ஒலித்த பாடல் ஒரு சூப்பரான பாடல். பாடல் ஒலித்த நேரம் 5:36. விரும்பி கேட்ட அன்பு நேயர் மதுரை அழகர் அவர்கள் விருப்பத்தில் தான் இந்த பாடல் ஒலித்து சென்றது. படம் செண்பகமே செண்பகமே, இந்த பாடலில் 16 வயது வந்த மயிலே மயிலே. மதுரை மாட்டுத்தாவணி அழகர் அவர்கள் விருப்பத்தில் தான் இந்த பாடல் ஒலித்தது. அற்புதமான பாடல், மிக நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அன்பான உறவுகள் பதிவு பாரதி சகோதரி அவர்கள் மனதை தொட்ட பாடல்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். மதுரை அழகர் அவர்கள் டெலிட் பண்ணியிருக்காரு ஒரு பதிவு போட்டு, என்ன பதிவுன்னு தெரில, அதாவது யூடியூப்பில் இருக்கிற ஏதோ லிங்க் அமைச்சு டெலிட் பண்ணியிருக்காரு. நன்றிகள் மதுரை அழகர் அவர்கள் பதிவு. கவிஞர் கங்கை அமரன், அந்த அதாவது கவிஞர் கங்கை அமரனை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நிறைய விஷயத்தை சொல்லலாம். அவர் எழுதிய பாடல்கள்லாம் யாருக்குமே நிறைய பேருக்கு தெரியாது, தெரியாத பாடல்கள், சிறப்பான பாடல்லாம் இருக்கிறது. அதனால் என்னுடைய நிகழ்ச்சி முழுமையாக தினம் ஒளிபரப்பாக, அதாவது நான் ஒளிபரப்பு செய்யும்போது இரவின் மடியில்னு ஒரு தலைப்பு வச்சுட்டு அதில் ஒரு ஏதாச்சும் இந்த மாதிரி நட்சத்திரம், ஒரு சிறப்பு வாய்ந்த பாடகர், பாடைய அதாவது பாடல் ஆசிரியர், அதாவது படத்தில் நடித்தவங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல நடிகர்கள்லாம் தேர்வு செய்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளைக்கு போஸ்ட்டு போட்டு நான் கொடுக்குறேன். பாடல் எழுதிய கவிஞருக்கு வைரமு, இன்றைக்கி வந்து கங்கை அமரன் பாடல்னா அந்த கங்கை அமரன் எழுதிய பாடல்கள் வந்து என்னென்ன பாடல்னால் அந்த பாடலை வந்து கேட்டு ரசிக்கலாம். அந்த வகையில் கவிஞர் கங்கை அமரனின் பாடல் வரிகளில் பாடல் அருமை அழகான மலேசியா வாசுதேவன் குரலில் பாடல் அருமை அழகு, அழகான பாடலை அழகான ஒளித்தரத்தில் பாடலை வழங்கிய நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர் ஐயா படவேடு பிரியா வீரமணி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி ஐயா. ஒரு சூப்பரான பாடல், ஏன்னா கங்கை அமரன் வந்து அந்த குரில் நெடில் இதெல்லாம் வந்து ரொம்ப மறைமுகமாக எழுதியிருப்பார், கண்டே பிடிக்க முடியாது. அது சில பாடல்கள் இருக்குது, நான் கூட ஒரு வானொலியில் கேட்கும்போது ஒரு 2 பாடல் வந்து நான் கேட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த 2 பாடலில் வந்து ஒரு புள்ளி விவரமாக எழுதியிருப்பார், அந்த எனக்கு ஞாபகம் வரல, அது நான் இருந்தாலும் நான் சொல்லியிருப்பேன். அவ்வளோ சூப்பராக எழுதுவார் அவர். அவர் பாடலை ஒரு நாள் கேட்டு ரசிக்கலாம். அடுத்து மதுரை அழகர் அவர்கள் பதிவு. அழகான இசைத்தரம் பாடல் அருமை அழகு, அழகான பாடலை கேட்டு பதிவிட்ட அனைத்து அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க ஆர்ஜே விஜய் சகோதரி. கரகாட்டக்காரன் படப்பாடல் அட்டகாசம் அழகர் அண்ணா தேர்வு பாடலா, கரகாட்டக்காரன் இல்லையா, அது செண்பகமே செண்பகமே ஒலித்த பாடல். இதுக்கு முன்னாடி ஒலித்தது இந்த மான் உந்தன் சொந்த மான், அந்த பாடல் வந்து அதுதான் வந்து கரகாட்டக்காரன் சகோதரி ஆர்ஜே விஜய் சகோதரி கைத்தட்டியிருக்காங்க. தேன்மொழி சகோதரி, அருமையான துள்ளல் இசை பாடல் கேட்க அருமையான அருமையாக உள்ளது, பாடலை தேர்வு செய்த அழகர் ஐயாவுக்கு நன்றி, பாடல் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. இந்த காகம் ஒன்று உட்காந்துங்க கத்துது, இது எவ்வளோ பெரிய டிஸ்டர்ப். அதுதான் வந்து இந்த நிகழ்ச்சி கொடுக்கும்போது பெரிய பெரிய இணையதள வானொலியில் இப்போது அதுக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க, அங்கே தான் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க நிகழ்ச்சி வந்து எப்படி கொடுக்கணும், அந்த ஜன்னல்லாம் ஃபுல்லாக எல்லாமே சாத்திட்டு உள்ளே வந்து ஃபார்ம் வச்சுருப்பாங்க, அதாவது அது பஞ்சு போன்றிருக்கும், அந்த சுவர்களில் வந்து பஞ்சு மாதிரி வச்சுருப்பாங்க. அங்கே உள்ளே உட்காந்து கொடுக்கும்போது அந்த சுவற்றுக்கும் இந்த சுவற்றுக்கும் ஒரு எதிர்மறையான ஒரு போர்டு ஒன்று வச்சுருப்பாங்க சைடில். அப்போது நிகழ்ச்சி கொடுக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக கேட்கும், நீங்கள் கேட்டு பாருங்கள். எப்படி சொல்கிறதுன்னா, சென்னை சூரியன் எஃப்எம் கேட்டு பாருங்கள், அதேமாதிரி வேலூர் எஃப்எம் இருக்குது. இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு தெல்ல தெளிவாக வரும், எந்த ஒரு டிஸ்டர்புமே இருக்காது, காற்று சவுண்டு கூட இருக்காது, அவ்வளோ அமைதியாக தெளிவாக இருக்கும். அந்த வார்த்தைகள் சொல்கிற வார்த்தைகள் வந்து மக்கள்கிட்டே சரியாக போய் சேரும். இந்த மாதிரி ஃபோன் நம்ம நிகழ்ச்சி கொடுக்கும்போது பக்கத்தில் டிஸ்டர்பாக இருக்குது, படிக்கும் போதே யோசிக்கிறதாகுது. வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் பதிவு. அழகர் ஐயா கேட்ட பாடல் அழகு சூப்பர் அருமை அட்டகாசம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, மிக்க நன்றிகள். மகேஷ் மாட் நாகர்கோயில் பாடல் மயிலாடும், பாண்டி நாட்டு தங்கத்திலேருந்து கேட்டிருக்கீங்க ஐயா. இங்கே
இந்த பாடலெலாம் நான் எப்படி ஒளிபரப்பு பண்ணுறதுன்னே தெரில. இங்கே சார்ஜ் வேறு இல்லை மொபைலில், இருந்தாலும் இணைஞ்சிருங்க, கொடுக்குறேன் பதிவிறக்கம் செய்து. கீதநேசன் ஐயா அவர்கள் விஜய் சகோதரிக்கு, என்னது கரகாட்டக்காரனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க விஜய் சகோதரி. ஆமாம் அப்படின்றாங்க. இல்லை சகோதரி, அது ஒலித்த பாடல் செண்பகமே செண்பகமே படத்திலிருந்து. அந்த பாடல் வந்து சூப்பரான பாடல். தேன்மொழி சகோதரி ஆர்ஜே விஜய் சகோதரிக்கு செண்பகமே செண்பகமேன்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள் ஆர்ஜே விஜய் சகோதரி. தேன்மொழி சகோதரிக்கு இல்லை செண்பகமே இது என்னது, இது எப்படி இருக்குதுன்னா மாற்றி மாற்றி பேசிக்கிறது. இந்த 50 பரோட்டா சாப்பிட்டு நான் கல்லாட்டாடுற நீ ஏமாத்துற, முதல்லேருந்து பரோட்டா சாப்பிட்ணும் ஃபஸ்ட்லேருந்து வையன்றான், அது மாதிரி கதையாக இருக்குது. நன்றிகள் அனைவருக்கும். ஒரு ஜாலி தான், அதனால் வந்து யாரும் கோபப்பட போவதில்லை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருடைய விருப்ப பாடல் என்றால், படம் 47 நாட்கள், பாடல் வரி மான் கண்ட சொர்க்கங்கள். இந்த பாடல் வரியில் அகிலா ஸ்ரீதர் இவங்க கேட்டிருக்காங்க சென்னையிலிருந்து. உங்கள் விருப்ப பாடல் இதை வருகிறது, கேட்டு ரசிக்கலாம்.

0: ஒலித்த பாடல் 45 நாட்கள், ஆனால் பாடல் 8 நிமிடம் 21 வினாடிகளில் பெரிய பாடலாக ஒலித்து சென்றது. 2 பாடல் ஒலிக்க வேண்டிய நேரம் ஒரே பாடல் எடுத்துக்கொண்டது. பாடல் ஒலித்த நேரம் இப்போது 5:51. பெரிய பாடல். எஸ்பிபி ஐயா ஒரு அற்புதமாக பாடியிருப்பார். அவர் நம்மிடையே இல்லை, ஆனால் இது போன்று ஒரு இசை மாமனிதர் வந்து இனிமேல் பிறக்கப் போவதும் கிடையாது. அவருடைய பாடல்கள் என்றாலே அனைத்து பாடலும் மிக மிக சிறப்பாக இருக்கும். இடைக்கால பாடல்னால் அவர் மாதிரி பாடவே முடியாது. அவர் பாடும்போது அந்த இடையிடையே பாடலின் வரி நடுவே அந்த இடத்துல சில சிரிப்புகள், ஒரு முணுமுணுக்கிறது, இந்த சத்தமெல்லாம் அவரால் மட்டுமே சாத்தியப்படும். அது நிறைய பாடல்களில் அந்த மாதிரிலாம் பண்ணுவார். அவர் கண்டே பிடிக்க முடியாது யாராலையும். அந்த சின்ன சின்ன இதுவெல்லாம் வந்து எஸ்பிபி ஐயா அவர்களால் மட்டுமே முடியும். ஒரு சிறப்பான பாடல். இன்று தான் இந்த பாடலையும் நான் முதன்முறையாக கேட்கிறேன். அருமையான பாடல். அகிலா ஸ்ரீதர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து கொண்டு மான் கண்ட சொர்க்கங்கள் பாடல் வரியில் சிறப்பான பாடலை கேட்டு ரசித்தோம் அனைவரும். மிக்க நன்றிகள். பாடலை ரசித்து பதிவு கொடுத்திருக்கும் அன்பான உறவுகள், சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன், 45 நாட்கள் போகும் பாடல் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காரு, நன்றி. பாரதி சகோதரி அருமையான பாடல் சொல்லியிருக்காரு, நன்றி. ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, சூப்பர். தேன்மொழி சகோதரி, மான் கண்ட சொர்க்கங்கள் அரிதான பாடல், அருமையான எஸ்பிபி குரலில் பாடல் சிறப்பு பாடலை தேர்வு செய்த அகிலா ஸ்ரீதர் அவர்களுக்கு, சகோதரிக்கு நன்றி சொல்லியிருக்காங்க, மிக்க நன்றிகள். இயக்குனர் ஒரு பதிவு, போக போக போய்கொண்டே இருக்கும் பாடல் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம் ஐயா, 8:21 அந்த பாடலோட நேரம். நன்றிகள். ஆர்ஜே விஜி சகோதரி உட்கார்ந்திருந்து எழுந்து அந்த பாடலை கேட்டு ஆனந்தத்தில் கைத்தட்டுகிறார். இவர் மகேஷ் மாட் நாகர்கோயிலிருந்து. நான் வந்து மான். அவர் கையில் வெறும் கையை வச்சுருக்காரு. பசியோட இங்கே மொபைலில் சார்ஜ் இல்லாமல் நான் இருக்கிறேன், ஆனால் இந்த வேதனையில் இந்த ஸ்டிக்கர் கொடுத்துருக்காரு, மிக்க நன்றிகள். சிரிப்பு வருது. தேன்மொழி முருகன் அவர்கள் பதிவு, மனதை தொட்ட பாடல், இனிமையான இசைத்தரம் தந்த உள்ளத்திற்கு நன்றி சொல்லியிருக்காங்க, நன்றிகள். மகேஷ் மாட் அவர்கள், இந்த மான் விஜி மேம் அவர்களுக்கு என்ன சார் குசும்பு, நன்றிகள். மகேஷ் மாட் அவர்கள், இந்த மான் அனுசுயா அம்மா அவர்களுக்கு, நீங்கள் வந்து தனிப்பதிவில் போட்டு ஜாலியாக விளையாடுங்கள், எனக்கு நேரம் இல்லை. இங்கே சார்ஜ் மொபைலில் சார்ஜ் இல்லை, ஏன்னா ஒரு பாடல் இருக்குது. இயக்குனர் ஒரு பாடல், இன்னொரு அன்பான உறவு கேட்டிருக்காங்க, 2 பேர் பாடல் இருக்குது, அதை கொடுக்க வேண்டும். இயக்குனர் அவர்கள், 45 நாட்களாவது முடிந்ததா? 47 நாட்கள், 45 இல்லை சார், அது 45ன்றது நான் தெரியலையே. மகேஷ் மாட் அவர்கள் ஒரு பதிவு, அதை ப்ளே பண்ணி பார்த்துக்குங்க. இந்த மான் கீதம் நேசிக்கும் கீதநேசன் ஐயா அவர்களுக்காக. இது மானே, மான் வந்து வச்சிருக்கக்கூடாது, அது வந்து சட்ட விரோதமான செயல். யார் வீட்டிலையும் மான் வளர்க்க முடியாது. இந்திய நாட்டில் மான் வளர்த்து மான் கறியை தின்றுவிட்டால் மறுஜென்மம் வரும் வரை ஜெயிலில் தான் இருக்கணும். நம்ம மறு ஜென்மத்துக்கு போனாலும் ஜெயில் தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கடுமையான சட்டம். மான் வந்து வேட்டையாடி விட்டு ஒரு திரை இந்தி நடிகர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு, அது எல்லாருக்கும் தெரியும். அதனால் மான் வந்து, அது மான் பற்றி சொல்லணும்னா, அதாவது அதனுடைய போகக்கூடிய வேகம் வந்து பார்த்திங்கன்னா, அது நிறைய இருக்கு சொல்ல வேண்டியது, எனக்கு டைம் இல்லை. நான் மானை பற்றி நிறைய விஷயம் சொல்லுவேன். அந்த மின்ன வேகத்தில் போகும், அந்த வேகத்துக்கான வீரியம் எதனால் வருது அப்படின்றதெல்லாம் நிறைய இருக்குது, நான் போக போக நிகழ்ச்சியில் சொல்கிறேன். தேன்மொழி முருகன் சகோதரி அவர்கள் பதிவு, 1 நாளா 2 நாளா? 47 நாட்கள் ஆச்சே. 48 நாள்னால் ஒரு மண்டலம் ஆகும், ஆனால் 1 நாள் ஏன் விட்டார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. சபரி இயக்குனர், சொக்க என்னுடையதில்லை, எதுக்கு போட்டாருன்னு தெரியல, எனக்கும் புரியவில்லை. மிக்க நன்றிகள். அடுத்த பாடல் யாருடைய பாடல் என்றால் இயக்குனர் பாடல்தான். அந்த பாடல் எங்கே சென்றிருக்கிறது? எனக்கும் ஒரு பாடல் வேண்டும். ஐயோ பாவம், கேளுங்க உங்களுக்கு ஒரு பாடல். கற்றது தமிழ் படத்திலிருந்து பறவையே எங்கே இருக்கிறாய் என்ற பாடல் இளையராஜா இசையில். இளையராஜா பாடியிருப்பார் ஐயா, அவர் வந்து இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காருன்றது இன்றைக்கி தான் இந்த பாடலில் வந்து டவுன்லோட் பண்ணும்போது கேட்டிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது, அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். இயக்குனர் விருப்பத்தில் இதோ வருகிறது பாடல். வரும் நேரம் 5:56. இதோ உங்கள் விருப்ப பாடல்.
1: என் வாழ்க்கையில் வாழ்க்கை வந்து 3 லெட்டர் ஸ்டில் ஐ ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏப்ரல் 12th என் மே செகண்ட் இயர் ஃபைனல் செமஸ்டர் என் ஆனந்திட்ட இருந்து வந்த லெட்டர் ஃப்ரம் அட்ரஸ் இல்லாத லெட்டர்.
2: பிரபா, நீ என்ன தேடி இருப்பேன்னு எனக்கு தெரியும். நானும் அம்மாவும் இங்கே மகாராஷ்டிரால தூரத்து மாமா வீட்டில் இருக்கிறோம். நீ வர்றதுக்கோ லெட்டர் எழுதுறதுக்கோ ஏற்ற சமயம் வரப்போ நான் சொல்றேன்.
3: நேரத்துக்கு சாப்பிட, வாரத்துக்கு 3 நாளாவது குழி, அந்த சாக்ஸை துவைச்சு போடு, நகம் கிடைக்காத.

0: ஆனந்தி, ஊர் வந்துடுச்சு நினைக்கிறேன், எங்க இறங்கணும்?
1: கற்றது தமிழ் படத்திலிருந்து சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் விருப்பத்தில்தான் ஒரு அருமையான பாடல், சூப்பரான பாடலை கேட்டு ரசித்தோம். பறவையே எங்கே இருக்கிறாய் இந்த பாடல் வரியில் வந்து சிறப்பான பாடல். நானும் இன்று தான் முதன் முறையாக கேட்கிறேன், இந்த பாடலை கேட்டதில்லை. மிக்க நன்றி. பாடலை பதிவிட்ட இயக்குனர் வந்து தளத்தில் பாடல் கேட்டு பதிவு கொடுக்கவில்லை. மகேஷ் மார்ட் நாகர்கோயிலிருந்து இளையராஜா குரலில் அருமையான பாடல்னு சொல்லியிருக்காரு. ஆர்ஜே விஜய் சகோதரி அருமையான பாடல்னு சொல்லியிருக்கீங்க ரெண்டு பேரும். ஆனால் பாடலை பதிவிட்டு பாடலை கேட்காமல் எங்கு சென்றார்? பதிவு வரவில்லை. நன்றிகள். இருந்தாலும் அவர் விருப்பத்தில் நாமும் இணைந்து பாடல்களை கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் நிறைவு செய்யும் பாடல், நிறைவான பாடல், யாருடைய விருப்ப பாடல் என்றால் ஒரு அருமையான பாடல். நிறைவு பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். இங்கும் சார்ஜ் இல்லை, அதனால் நிறைவு பாடலாக பாரதி தனபால். வணக்கம். சென்னையிலிருந்து பாரதி தனபால் விருப்ப பாடல், ஒரு பொன்மானை நான் காண தகுதிமத்தோ அப்படின்ற பாடல். டி ராஜேந்தர் அவர்கள் இயக்கி இசையமைத்து ஒரு அருமையான இசையமைப்பாளர் கூட, பாடலாசிரியர், கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், ஒளிப்பதிவு, எடிட்டிங் எல்லாமே அனைத்துமே பண்ணுவார் அவர். அவர் வந்து திரைத்துறையில் எல்லாமே அவர் கைவசம் வைத்திருந்து அவரே வந்து ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்னும்போது ரொம்ப பெரிய விஷயம் அது. அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய கதையை சொல்லிட்டு போகலாம். டீராஜேந்தர் பாடல் என்றாலே வந்து அடுக்கு மொழியில் தான் இருக்கும் அவர் வசனங்கள்லாம். ஒரு அற்புதமான ஒரு திரைத்துறையில் ஒரு நல்ல மனிதர். படம் மைதிலி என்னை காதலி விருப்ப பாடல் இது. பாரதி தனபால், காவியா, ஓவியா மற்றும் சொந்தங்கள் அனைவருக்காகவும் கேட்டிருக்கீங்க இந்த பாடலை. அப்போல்லாம் வந்து டீராஜேந்தர் படம் என்றாலே கிராமப்புறங்கள்லேருந்து அந்த சினிமா தியேட்டர் கிடையாது, கூரை, கூரை அமைத்து அங்கே தான் திரையரங்கமே இருக்கும். முன்னாடி வந்து மணல் இருக்கும், அதுக்கு பின்னாடி பெஞ்ச் இருக்கும். அது நிறைய பேசலாம், என்னால் இப்போது டைம் இல்லை, இங்கே வந்து சார்ஜே இல்லை மொபைலில், அதனால் வந்து அந்த பாடல் ஒலிபரப்பு செய்துவிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன்.

அந்த பாடல் பதிவிறக்கம் செய்யவில்லை. அடுத்த பாடல் மகேஷ் மாட்டு நாகர்கோயிலிருந்து கேட்டிருக்காரு. அவருடைய விருப்ப பாடலை ஒலிபரப்பு செய்துவிட்டு நிறைவு பாடலாக அந்த பாடலை பதிவிறக்கம் செய்து தருகிறேன். மகேஷ் மாட் நாகர்கோயில் படம் பாண்டிய நாட்டு தங்கத்திலிருந்து மயில் ஆடும் அந்த பாடல் வரியில் வந்து ஒரு சிறப்பான பாடல் கேட்டிருக்காரு. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம்.

ஒலித்த பாடல் பாண்டிய நாட்டு தங்கம் படத்திலிருந்து அருமையான பாடல் ஒலித்து சென்றது. மகேஷ் மாட் நாகர்கோயிலிருந்து கேட்டிருந்தாரு, மிக்க நன்றிகள். மகேஷ் மாட் பாடலை கேட்டு ஒரு மயில் கொடுத்துருக்காரு, நன்றிகள். பாரதி சகோதரி நடனம் மேலத்தாளத்தோடு இருக்காங்க. ஆர்ஜே விஜய் சகோதரி அசத்தல் சொல்லியிருக்காங்க, நன்றி. மிக மிக அருமைன்னு பாரதி சொல்லியிருக்காங்க, நன்றி. மகேஷ் மாற்று நாகர்கோயில் என் விருப்ப பாடல் தருகின்ற வீரமணி ஐயா அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள் சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். ஆர்ஜே விஜய் சகோதரி நாகர்கோவிலில் மகேஷ் மாட் பாடல் தேர்வு அருமை சூப்பர்னு சொல்லியிருக்காங்க, நன்றி. பாரதி சகோதரி ஆர்ட் கொடுத்துருக்காங்க, நன்றிகள். மகேஷ் மாட்டு ஏனும் தலையும் இந்த பக்கம் அந்த பக்கம் ஆட்டுறாரு, உங்கள் மகேஷ்னு போட்டிருக்காரு, ஓகே. ஆர்ஜே விஜய் சகோதரி இடுப்பை வளைத்து ஜாலியாக ஆடுகிறார், நன்றிகள். தேன்மொழி சகோதரி, பாரதி நீ விரும்பிய பாடல் போய்விட்டதா? இல்லை சகோதரி, அடுத்த பாடல் வருகிறது, ஏன்னா அது பதிவிறக்கம் இப்போ தான் செஞ்சேன். பாரதி சகோதரி தேன்மொழி சகோதரிக்கு ஏதோ சிரிக்கிற மாதிரி ஒரு போஸ்ட்டு. தேன்மொழி சகோதரி இது என்ன சிரிப்பு? சிரிப்பான சிறப்பான பாடல் அருமை, தேன்மொழி சகோதரி மயில் கொடுத்துருக்காங்க, நன்றிகள். அடுத்து பாரதி அவர் பாடல் தான் பதிவிறக்கம் லேட் ஆகிடுச்சு, இங்கே பாயிண்ட்டே இல்லை, 5 பாயிண்ட் இருக்குது, பாடல் முழுமையாக ஒளிபரப்பாகுமா என்று தெரியவில்லை, இருந்தாலும் ஒளிபரப்பு செய்கிறேன். மைதிலி என்னை காதலி படத்தில் வந்து விரும்பி கேட்ட நேயர் பாரதி தனபால், காவியா ஓவியா இவர்கள் விருப்பத்தில் ஒலிக்கிறது இதோ நிறைவு பாடலாக, நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் பாடல்.

நிகழ்ச்சியின் நிறைவு செய்யும் பாடல் ஒரு சிறப்பான பாடல், மைதிலி என்னை காதலி படத்திலிருந்து. இந்த பாடலை பாலசுப்ரமணியம் ஐயா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு பாடியிருப்பார் என்று யோசித்து பாருங்கள். அது இந்த பாடல் வரியெலாம் எவ்வளோ கஷ்டமான வரிகள், அதற்கு ராகம் கொடுத்து பாடுவது எவ்வளவு கடினம் என்று அவர் வந்து நிச்சயமாகவே அவர் நினச்சி பார்க்கும்போது நம்மலாம் ஒரு மனிதரா அப்படின்னு யோசிக்க தோணுது. அந்த வகையில் அவரெல்லாம் ஒரு தெய்வ பிரிவின்னு தான் சொல்லணும். இசை அமைப்பாளர்கள், பாடல் பாடுறவங்க, இவங்கெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல. அது இறைவன் வந்து அவர்களை இதற்காகவே படைக்கப்பட்டிருக்காரு என்று தான் அதுக்கு பொருள். எல்லாருக்கும் அந்த வேலையை கொடுப்பதில்லை இறைவன். நீ இந்த பூலோகத்தில் வந்து நீ இந்தந்த வேலை தான் நீ செய்யணும், நீ மாற்றி செய்யவும் முடியாது. அந்த வேலையை சரியாக செய்யவில்லை என்றால் அது 20 வயதில், 30 வயதில், 40 வயதில் எப்போ தூக்கணும்னு நினைக்கிறாரோ தூக்கிடுவார். அந்த வேலை கரெக்டாக செஞ்சினா நல்லது செய்யணும், கெட்டது எதனா செஞ்சினா நம்ம ரொம்ப நாள் வாழ முடியாது. அது அந்த நேரத்துக்கு நல்ல விதமாக இருப்போம் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் அதனுடைய பின் விளைவுகள் கண்டிப்பாக நிச்சயமாக நம்ம இருப்பதற்கு வாய்ப்பில்லை. நீங்கள் அப்படியே ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஆடுறவங்க அதிகமாக பேசி அநாகரிகமான வார்த்தைகள் பேசுறது, அந்த மதம் பிடித்த யானை மாதிரி மக்கள்கிட்டே வந்து ஒரு அன்பாக பேசுறதில்ல, நிறைய விஷயத்தை வந்து எதிர்மறையான வார்த்தைகளை சொல்லி காயப்படுத்துறது, இப்படிலாம் இருக்கிறவங்களாம் ரொம்ப நாள் இருக்க முடியாது. ஆக்சிடெண்ட்டில் போகிறது பாதி இதுவில் நிறைய சொல்லலாம், அதை பற்றிலாம் வந்து நிறைய சொல்லணும். ஒரு சின்ன உதாரணம், எங்கள் ஊரில் அதாவது பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஆகாது, அவங்க வண்டியில் போயிருக்காங்க, எங்கேயோ வீழ்ந்துட்டாங்க, குழந்தைக்கு அடிபட்டுருச்சு, அவங்களுக்கு அடிபட்டிருக்கு, குழந்தை கையில் கட்டு போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரரு அந்த சந்தோஷம் பாருங்கள் எப்படி வருது பாருங்கள், சந்தோஷமாக சிரிக்கிறாங்க, அடிபட்டுருச்சே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சிரிக்கிறாங்க ரொம்ப ஆனந்தத்தில். ஆனால் அதே இறைவன் வந்து பார்த்திங்கன்னா நல்லவன் திட்டனா அப்போயோ பழிக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க மகனுக்கு அந்த 7 மணிக்கு நடந்தது, 9 மணிக்கு அவனுடைய மகனுக்கும் அதே நிலைமை நடந்தது, அடிபட்டிருக்கு, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அதாவது அந்த இறைவன் வந்து எப்படி பார்க்குறாருன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி எஸ்பிபி ஐயா வந்து ரொம்ப நாள் இருந்திருக்கலாம்ன்றத கேள்வியை விட அவருக்கு கொஞ்சம் வயது ஆகிவிட்டது. இருந்தாலும் நம்ம புதிய வண்டி எப்படி இருக்குதோ நாளான பிறகு அதனுடைய இன்ஜின் வந்து தரம் குறையுது இல்லையா, அந்த மாதிரி உடல் ரீதியாக வந்து எல்லா பேர்பார்ட்ஸும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம செயல்பட முடியும். அதில் எதனா ஒரு உறுப்புகள் எதனா வீக் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய இறப்பு கண்டிப்பாக நடக்கும். இது வந்து உனக்கு விதி அப்படின்ற இதுவெல்லாம் அதெல்லாம் சும்மா கதை, விதின்றதெல்லாம் அதெல்லாம் சும்மா. நம்ம உடம்பில் வந்து என்னென்ன, நம்ம ரத்தங்கள் சரியாக இருக்கணும், இதயம் சரியாக இருக்கணும், கண் பார்வை சரியாக இருக்கணும், இந்த மூளை வந்து சரியாக இருக்கணும். மூளையை யாராலையும் ஆப்ரேஷன் பண்ண முடியாது, இது வரைக்கும் எந்த டாக்டரும் வந்து கண்டுபிடிக்கல மூளை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு. அது ஏன்னா கண்ணுக்கே தெரியாத ரத்த நரம்புகள் தான், அது ரத்தம் மட்டும்தான் தெரியும், அந்த ரத்தமானது தான் நரம்பு வழியாக தான் அந்த மூளை வேலை செய்யும். அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பாதி தான் ஹெல்மெட் போட சொல்கிறாங்க வண்டியில் போகும்போது, விழுந்தாலும் அடிபட்டாலும் நமக்கு வந்து எதுவும் ஆகக்கூடாதுன்றதுனால அதை யார் கேட்குறாங்க, அப்படிலாம் இருக்குது வாழ்க்கையில். அதனால் இருக்கும் வரை நல்லதே செய்துவிட்டு ரொம்ப நாள் வாழ்வோம்.

ஆர்ஜே விஜய் சகோதரி டான்ஸ் போட்டிருக்காங்க, அது ஏற்கனவே படித்தாச்சு. தேன்மொழி சகோதரி, பாரதி நீ விரும்பிய பாடல் போய்விட்டதா? ஓ, அது நான் ஏற்கனவே படிச்சிட்டேன். ஓகே ஓகே, இங்கே போயிடுச்சு பதிவு. பாரதி தனபால் விரும்பி கேட்ட பாடல் தான் நம்ம கேட்டோம், அதற்கான பதிவு. சபரி வானொலி கீத நேசன் அவர்கள் பதிவு, மனதை தொட்ட பாடல் சொல்லியிருக்காரு, சமதுல்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள். பாரதி அவர்கள் பதிவு, பூச்செண்டு கொடுத்துருக்காங்க, அசத்தல்னு சொல்லியிருக்கீங்க. தேன்மொழி சகோதரி, ஒரு பொன்மானை நான் காண தகுதி மத்துவோம், சிறப்பான பாடல், இனிமையான பாடல் தேர்வு செய்த பாரதி தனபாலுக்கு நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, நன்றிகள். ஆர்ஜே விஜய் சகோதரி, என் தங்கை பாரதி தனபால் விருப்ப பாடல் அட்டகாசம் தேர்வு சிறப்புன்னு சொல்லியிருக்கீங்க, நன்றி. சபரி கீதன் இயக்குனர் அவர்கள், ஒரு பொன்மானைக்கான தகுதிமத்துவம் பாடல் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நன்றிகள். பாரதி வந்து அதாவது கண்டிஸ்டி வந்து போக்குறாங்க. தேன்மொழி சகோதரி, இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி சொல்லியிருக்கீங்க, நன்றிகள். தேன்மொழி முருகன், நீங்கள் இனிமேல் வந்து இந்த மாதிரிலாம் ஸ்டிக்கர் போடுறதெல்லாம் வந்து அதை மெயின் செட்டில் வச்சு அதெல்லாம் நம்ம கரெக்டாக ஆராய்ச்சி பண்ணி சொல்ல முடியல, எழுத்து வடிவில் கொடுங்க, அழகாக இருக்கும், ஒரு கவிதையாக கொடுங்க. உங்கள் எண்ணங்களை வந்து ஒரு சின்ன ஒரு ரெண்டு வரி கொடுத்தா கூட அதனுடைய சிறப்பு வந்து கண்டிப்பாக இருக்கணும். அந்த ஒரு வார்த்தையால் ஒரு மனது மாறும். இந்த யூடியூப்பில் இருக்கிற ஸ்டிக்கர்லாம் போடுறது அது சிறப்பாக இல்லை. பதிவாக கொடுங்க, ஒரு பதிவாக கொடுத்தாலும் நல்ல பதிவாக கொடுங்க, அதுதான் சிறப்பாக இருக்கும். அது உங்களுடைய விருப்பம், நான் இதை நிறுத்துவதற்காக சொல்லவில்லை. இருந்தாலும் நான் பதிவெலாம் நான் சொல்லிட்டு தான் போவேன் எல்லாருக்கும். பாரதி சகோதரி, பாடல் மிக அருமைன்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றி சொல்லியாச்சு. பாரதி சகோதரி, மீண்டும் ஒரு பதிவு, ஸ்டிக்கர் பதிவு, நன்றி சொல்லியிருக்காங்க, நன்றி. கடைசியாக வந்து நிகழ்ச்சி அறிவிப்பாளருக்கு ஆரத்தியா, இல்லை சபரி வானொலிக்கு ஆரத்தியா, இல்லை நேயர்களுக்கு ஆரத்தியா, என்னன்னு தெரியல எனக்கு, பாடலுக்கு ஆரத்தியான்னு தெரியல. நன்றிகள் ஐயா. நடனம் பாரதி சகோதரி, பாரதி சகோதரி பூனையோட நடனம். ஆர்ஜே விஜய் சகோதரி, காலையிலிருந்து பதிவு பாடல்களை அள்ளி அள்ளி கொடுத்த ஆர்ஜே பிரியா வீரமணி, சபரியில் இப்படி முழு நாளும் நிகழ்ச்சி கொடுத்தது யாரும் இல்லை. முழு நாளும் நிகழ்ச்சி கொடுத்தது யாரும் இல்லைன்னு இல்லை, பொதுவாகவே வந்து அதை நான் சொல்லக்கூடாது, இணையதளத்தில் கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டாங்க. எந்த தொகுப்பாளரும் எந்த அறிவிப்பாளரும் இவ்வளவு நேரம் கண்டினியூவாக இடைவிடாமல் ஒரு மொபைல் வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு அது ஆஃப் பண்ணாமல் காலையில் 8:30 6:25 இல்லை 6:30 வச்சுங்க, இவ்வளோ நேரம் இணையதள வானொலியில் யாரும் நிகழ்ச்சி கொடுத்துருக்க மாட்டாங்க, அது சிரமமான வேலை. இருந்தாலும் இன்று வந்து ஏன் நான் கொடுத்தேன்னா, இந்த உறவுகள் வந்து பாரபட்சம் இல்லாமல் வந்து நீங்கள் பாடல் கேட்குறீங்க, ஒரு பதிவு எல்லாருக்கும் கொடுக்குறீங்க பாருங்கள், அந்த போட்டி போகாமல் எனக்கு நீ பதிவு கொடுக்கல உனக்கு நான் தரலை அந்த எண்ணங்கள் இல்லாமல், நல்ல எண்ணங்கள் நல்ல மனிதர்கள், அந்த ஒரு நன்றி விசுவாசத்திற்காக நான் நிகழ்ச்சி கொடுத்தேன். ஏன்னா ரெண்டு நாளாக பாவம் நான் பார்ப்பேன் ஆன்லைனில், அங்கே பார்க்கும்போது மேலே வாட்ஸ்அப் பார்த்துட்டே இருப்பாங்க, நிகழ்ச்சி ஓடுதா இல்லையா, எந்த நிகழ்ச்சி கொடுக்குறாங்க இல்லை அப்படின்றத பார்க்குறீங்க. அதனால் உங்களுடைய நம்பவே, நான் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன் அதனால் இன்றைக்கி கொடுத்தேன். அது எல்லா நாளும் என்னால் தர முடியாது, 10:00 என்னுடைய நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும், அது நான் சொல்கிறேன் எப்போ என்று. இன்று ஃப்ரீயாக இருக்கிறதுனால நான் கொடுத்தேன் சகோதரி, மற்றபடியாக வேறு ஒன்றும் இல்லை, கொடுத்தது யாரும் இல்லை. பாராட்டுக்கள் ஆர்ஜே வீரமணி சார் அவர்களுக்கு, நன்றி, பாராட்டுக்கள் சொல்லியிருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி சகோதரி. நீங்களும் தான் சிறப்பாக கொடுக்குறீங்க, நான் நிகழ்ச்சி கேட்டு தான் இருப்பேன். இருந்தாலும் நல்ல பாட்டு வேறு பாடுறீங்க, நான் பாட முடியல, எனக்கு பாட்டு வராது, கவிதை தான் வரும். கவிதை சொல்லி நான் பாடல் கொடுத்தேன்னா டைம் ஆகிடும், அதுக்காக தான் நான் கவிதை சொல்வது கிடையாது. பாரதி சகோதரி, ஒரு ஆற்றுக்குள்ளே ஒரு வணக்கம், நன்றி, கைத்தட்டல். தேன்மொழி சகோதரி வந்து, மான் மயில் பறவை இந்த தலைப்பில் நாங்கள் விரும்பிய பாடல்களை அருமையாக பொறுமையாக சிறப்பாக பாடல்களை வழங்கியதற்கு நன்றி, நன்றி. அனைத்து பாடல்களும் அருமை, நல்ல ஒலி இசைத்தரத்துடன் சிறப்பு அருமையாக நிகழ்ச்சியை நடத்திய படவேடு பிரியா வீரமணி அறிவிப்பாளர் அவர்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும், அனைத்து உறவுகள் பதிவு கொடுத்து உற்சாகப்படுத்திய அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதி சகோதரி, நீங்கள் பதிவிட்ட பாடல்கள் அனைத்தும் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள்னா பொதுவாக நேயர்கள் பதிவிட்ட பாடல்கள் அனைத்தும் சூப்பர் அப்படி தான் சொல்லணும். நீங்கள்னா ஒருத்தரை குறிக்கும், அது என்னை மட்டும் குறிக்கும்,
அந்த குரில் நடில்

மாறி போச்சுன்னா அர்த்தம் பொருள் வேறே ஆகிடும். அதுதான் நன்றிகள். சிறப்பு, மிக சிறப்பு பாரதி பதிவு, தேங்க்யூ பதிவு போட்டாச்சு, நன்றிகள். அடுத்து மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. சபரி இயக்குனர் நன்றி ஐயான்னு சொல்லியிருக்காரு, தலைவணங்கி நன்றி சொல்கிறாரு. பரவாயில்ல, இதெல்லாம் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார். அன்பு பாசம் இதெல்லாம் வந்து நம்ம எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம், முகம் பார்க்காத நபர்கள் அனைவரும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம யாரையுமே சந்திக்கலை இது வரைக்கும், யாருன்னே தெரியாது. இவர் எப்படி இருப்பார், இப்படி இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்ற தகவலும் யாருக்கும் தெரியாது. தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசும் அந்த பேச்சையில் வந்து அவருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிடுவேன், மற்றவங்களாம் எனக்கு எப்படின்னு தெரியாது. பேசும்போதே ஒருத்தர் இப்படி தான் இருப்பாங்க, ஏன்னா சைக்காலஜி படிச்சிருக்கிறேன், அதனால் எனக்கு தெரியும் ஒரு சிலதெல்லாம். அனைவரும் நல்லா தான் பாடல் கேட்குறாங்க, பதிவு கொடுக்குறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆர்ஜே விஜய் சகோதரி நன்றி சொல்லியிருக்காங்க, வேறு லெவல்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள் சகோதரி, தேன்மொழி சகோதரி நன்றி சொல்லியாச்சு, மிக்க நன்றிகள் சொல்லிட்டாங்க. அனைவருக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு, நீங்கள் இதுவரை என்னுடன் பயணித்து பாடல்களுக்கு பதிவு தந்து நேயர்களையும் உற்சாகப்படுத்தி வானொலிக்கும் சிறப்பித்து பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு நான் உங்களிடமிருந்து இன்று விடை பெற்று, இன்று இரவோ இல்லை நாளையோ ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர்ஜே பிரியா வீரமணி. சபரி வானொலிக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு, இயக்குநருக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு, இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.

0: சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 7 மணி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். இந்த நிகழ்ச்சியில் நேயர் சொந்தங்கள் உங்கள் விருப்ப பாடல்களை பாடி மகிழலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 7598538773 என்ற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு மீண்டும் 7598538773 என்ற இந்த எனக்கு தொடர்பு கொண்டு உங்கள் பாடலை பாடி மகிழுங்கள். முதலாவதாக இணையும் ஒரு சொந்தம், வருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? மாலை வணக்கம் சார், நலமா இருக்கும் சார். நீங்கள் நலமா இருக்கீங்களா? ஓகே, பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: உள்ளவோரு அள்ளி அணை தீரவே எனக்கு

0: நிகழ்ச்சியின் துவக்க பாடலிலே முருகனை அழைத்த உங்களுக்கு மிக்க நன்றி. அழகா பாண்டிங்க, அருமையா இருந்தது பக்தி பாடல் சிறப்பு. நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் செமனார் கோவிலில் இருந்து குணசேகரன் சார் அவர்கள் அழகாக முருகனை அழைத்து ஒரு பக்தி பாடல் சிறப்பு, அருமையா இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் மேம். என்ன ஆளையே காணும்,
1: அடி மாதம் முடியும்.
0: இப்பவும் ஆடு ஆடு இன்னும் முடியல தெரியுமா?
1: ஆமா, இன்னைக்கு வந்து காலையில முடிச்சு பஜனை முடிச்சிட்டு வந்துட்டேன் மேடம்.
0: அப்படிங்களா?
1: ஆமா, கடாச்சி வெள்ளி ஆடிப்புறம் எல்லாம் இன்னைக்கு.
0: மேம், நீங்க உங்க ஊரையும் உங்களையும் அறிமுகப்படுத்திக்கங்க.
1: சரிங்க சார். சரிங்க மேடம். நெல்லை மாவட்டம் புதுக்குடியில இருந்து கற்பகவல்லி ஜெயேந்திரன் பேசுகிறேன். நலமா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கேன் மேம். நீங்க நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நாங்க நலமா இருக்கோம்மா.
0: பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: அதாவது வந்து இன்னைக்கு வந்து வீரவநல்லூர் கோயில் திரௌபதி அம்பாள் ஆலயம் இருக்கு.
0: சரி,
1: அங்க பூக்குழி திருவிழா இன்னைக்கு.
0: சரி,
1: அந்த அம்பாளை நினைத்து வணங்கி திரௌபதி அம்மன் பாடலாம்.
0: பாடுங்கள் பாடுங்கள் மேம்.
1: கொஞ்சம் 6-5 நிமிஷம் ஆயிருந்தா
0: பாடுங்கள்.
1: சர்வத்தன கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்த கோவிந்த அன்னை திரௌபதி அம்பாளுக்கு கோவிந்த கோவிந்த. தாயே சரணம் அம்மா எங்கள் திரௌபதியே சரணம் அம்மா, தாயே சரணம் அம்மா, எங்கள் திரௌபதியே சரணம் அம்மா. அழகான

எங்கள் தாயே சரணம் அம்மா.

ద్రౌపది పాండవ కల్పది

தேவியே பரமாத்மா, பஞ்ச பாண்டவர்கள் ஜீவாத்மா, திரௌபதியே பரமாத்மா, ஜீவ பாண்டவர்கள்

0: ശ്രീധർമ്മഗോവിന്ദനാമ സങ്കീർത്തനം
1: ഗോവിന്ദ ഗോവിന്ദ
0: ഗോവിന്ദ അവിടെത്താ വേണം.
1: மேம் சூப்பராக பண்ணீங்க மேம்.
0: ரொம்ப நல்லதுங்க.
1: புதுக்குடி கற்பகவல்லி ஜெயேந்திரன் அவர்களே, ரொம்ப அழகாக பண்ணீங்க. அருமையாக நீங்களே பாட்டு எழுதி டியூன் போட்டு பாடுறீங்க என்ன மேம்?
0: இந்த பாட்டு வந்து பாதி நாங்கள் பாதி பாட்டில் இருக்கு, எழுதுற நேயர்கள் பாடின பாட்டு தான்.
1: அப்படியா?
0: சில வரிகள் நான் பாடியிருக்கேன் எழுதி, சில வரிகள் வேற ரேடியோவில் வந்திருக்கு.
1: அப்படியா? மியூசிக் போடுறீங்கல்ல, ஜல் ஜல்னு ஒரு சத்தம், சிறப்பா பாடுறீங்க, சிறப்பா டியூனும் போடுறீங்க. நன்றி, வாழ்த்துக்கள் மேம்.
0: அப்படியா? போயிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு பூக்குழி காலையில பாடியாச்சு, நாளைக்கு பொன்னுஞ்சல் பாட்டு.
1: வீரவநல்லூர்னா உங்க ஊர்ல இருந்து ரொம்ப தூரம் இல்ல அது?
0: சபரி
1: வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்று இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் நெல்லை மாவட்டம் புதுக்குடி கற்பகவல்லி ஜெயேந்திரன் அவர்கள் அழகான ஒரு திரௌபதி பாடல். அவங்க அந்த கச்சேரியிலெல்லாம் பாடுறவங்க, சிங்கர், அவங்க ஸ்டேஜ் பெர்ஃபார்மர், செம்மையாக பாடினாங்க. அழகாக அவங்களே பாட்டு எழுதி அவங்களே பாடுவாங்க, சிறப்பாக பாடினாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் வருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம் வணக்கம், திருச்சி பொன்மலையிலேருந்து உமாகாந்தன்.
1: மேம் நல்லா இருக்கீங்களா?
2: என்னது
1: புரியல?
2: நாளைக்கு 80வது சுதந்திர தின விழா.
1: நாளைக்கா? நாளை கழிச்சா? ஆமா, நாளைக்கு தான். இல்ல,
2: சுதந்திரம் எங்க தெய்வம் இருக்கீங்க?
1: மறந்துட்டேன், சுதந்திரத்தையே மறந்துட்டேன்.
2: ஒரு கோடி பாடுங்க,
1: பாடுங்கள் பாடுங்க.
2: ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். தாயின் மணிக்குடி, தாயின் மணிக்குடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட, தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட, தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். வண்ணம் பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றல்லோ, பறவைகள் பலவன்றோ, வானம் ஒன்றென்றோ, தேகம் பலவாகும் நம் ரத்தம் ஒன்றல்லோ, பாஷைகள் பலவன்றோ, தேசம் ஒன்றென்றோ. பூக்கள் கொண்டு வந்த இது புண்ணிய தேசமடா, வாட்கள் கொண்டு வந்த தலை வாங்கிடும் ரதமடா. எங்கள் ரத்தம், எங்கள் கண்ணீர், இவை இரண்டு சேர்ந்து எங்கள் சரிதமே. இது தீயில் இருந்து வந்த தேசமே. தலை கொடுத்தார் அந்த அனைவருக்கும், தாயகமே எங்கள் முதல் வணக்கம். தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய்கின். தாயகம் காத்திட, தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய்கின். சட்டம் நம் சட்டம் புது வேகம் கொள்ளாதோ, வேகம் இருந்தால்தான் வெற்றிகள் உண்டாகும். மண்ணில் நம் மண்ணில் புது சக்தி பிறக்காதோ, சக்தி இருந்தால்தான் சரித்திரம் உண்டாகும். சட்டம் கொண்டு வந்தால் அது நீட்டிமை திருத்திவிடு, சரியா இல்லை என்றால் அதை வேறு அறுத்துவிடு. புலி போல் இழுகு, புயல் போல் விறகு, அதை இளைய ரத்தம் என்ன போலியா, எழுக வேண்டும் புதிய இந்தியா. சுதந்திரத்தை அனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம். தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய்கின். தாயகம் காத்திட, தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய்கின். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது, என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி பகவான் வந்த கண்ணிய பூமி இது, தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய்கீம், தாயகம் காத்திர கண்ணல போக்கிட சொல்லுக ஜெய்கீம், ஜெய்கின் ஜெய்கின் ஜெய்கின் ஜெய்கின்.
1: வா வா, சூப்பராக பண்ணீங்க மேம். ஏன் மேம், நீங்கள் வேறு பாடல் பாடும் போதெல்லாம் வேறு மாதிரி பாடுறீங்க, இது ஒரு ஃபீலோட அந்த இண்டிபெண்டன்ஸ் டேன்னு ஒரு இதோட ரொம்ப சூப்பராக பாடுறீங்க மேம். நல்லா பண்ணீங்க, ரொம்ப அழகாக பண்ணீங்க மேம். நன்றி, வாழ்த்துக்கள்.
2: நன்றி மேம், வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி மேம். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் திருச்சியிலிருந்து லதா உமாகாந்தன் அவர்கள். அழகான ஒரு சுதந்திர தின பாடலை சிறப்பாக பண்ணாங்க, ரொம்ப நல்லா பண்ணாங்க, அழகாக ஃபீலோட அவ்வளோ ஒரு இதை ஆக்ரோஷத்தோடு பண்ணாங்க. சூப்பர், நல்லா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம், எங்கள் ஆளே காணும்.
2: என்ன
1: காணும் யோசித்தேன்.
2: நல்லா
1: இருக்கு.

0: பாடுற
1: வந்து
0: பாட்டுக்கு ஆல் தி பெஸ்ட். ம், பாடுங்க.
1: ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பக்தி பாட்டு, அப்புறம் ஒரு பாட்டு.
0: ஆ, ஓகே, சீக்கிரம் சீக்கிரம் முடிங்க. ஆ, பாடுங்க பாடுங்க.
1: ஓகே. ஆடியில செய்தி சொல்லி அவனியில் தேதி வச்சு செய்தி சொன்ன மன்ன வருதா, எனக்கு தேதி சொன்ன மன்ன வருதா, சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சு மன்னவரு மன்னவருதா, அழகு மன்னவரு மன்னவருதா, அடியில செய்தி சொல்லி அவனியில் தேடி வச்ச செய்தி தந்த மன்னவருதா, எனக்கு தேடி சொன்ன மன்னவருதா, சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சு மன்னவரு மன்னவருதா, அழகு மன்னவரு மன்னவருதா, சேல மேல சேல வச்சு செவத்தப்பட்டு நூறு வச்சு ஒரு மெச்சு கை பிடிச்ச ஒரே ஒரு உத்தமரு, சேல மேல சேல வச்சு செவத்தப்பட்டு நூறு வச்சு ஒரு மெச்சு கை பிடிச்ச ஒரே ஒரு உத்தமரு.

எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதா, சொந்தம் சொல்லி நெத்தையில குங்குமத்தை வச்சியே, மன்னவரு மன்னவருதா, அழகு மன்னவரு மன்னவருதா. போவ கூட நாறு போல, பூமி கூட நீரு போல, மாமன் கூட சேர்ந்திருப்பே, மதுர வீர பொம்மி போல. போவ கூட நாறு போல, பூமி கூட நீரு போல, மாமன் கூட சேர்ந்திருப்பே, மதுர வீர பொம்மி போல. நோ சேவையோட நூலு போல, சேர்ந்திருக்கும் பந்தம்தான், திருவாரும் சொக்கனும் தேடி தேடி தந்த சொந்தம்.

0: தேதி வச்சு சேதி சொன்ன மண்ண வருதா, எனக்கு தேதி சொன்ன மண்ண வருதா, சொந்தம் சொல்லி நெத்தையில குங்குமத்த வச்சியே மன்னவரு மண்ண வருதா, அழகு மன்னவரு மண்ண வருதா, அழகு மன்னவரு மண்ண வருதா, அழகு மன்னவரு மண்ண வருதா.
1: ஏமன் சிரிச்சுக்கிட்டே பாடுறீங்க, உங்க மன்னவர்
0: அழகுதான்.
1: அப்படியா முரளி மாதிரி இருப்பாரா?
0: அப்படியே இருப்பாரு.
1: நீங்க யாரு ரேவதி மாதிரி இருப்பீங்களா? அதான் அந்த
0: பாட்டு பாடுறீங்க. சத்தியமா அப்படிதான் இருப்பேன். நிஜமா
1: நிஜமாவா? பாருங்க,
0: எனக்கு அப்படிதான் வீட்டுல பேரே, எனக்கு பேர் தான் பேர் வச்சுட்டு ராதி இன்னும் கூப்பிடுவாங்களே. ஆமா, அவங்க மாதிரி இருப்பேன்.
1: சூப்பர் மேம், ரொம்ப அழகா பாடுனீங்க, அருமையா இருந்தது உங்க குரல்ல இந்த பாடல்.
0: உங்க கூட பாடுனால அது வந்துருது தானா? நான் என்ன
1: பண்றேன்? நிஜமாவா? Thank you மேம், சூப்பரா பாடுனீங்க மேம், ரொம்ப அழகா இருந்தது. சிரிச்சி சிரிச்சி பாடுறது உங்களுக்கு ஒரு ஹைலைட். செம.
0: அதனாலதான் நடுவில் வரம் போயிட்டு கொஞ்சம் ஷேடா இருந்தது போன வாரம். சரி, எல்லாரையுமே கஷ்டப்படுத்த கூடாது, கொஞ்சம் ஃபீல் அப்படியே
1: ஒதுங்கிட்டு.
0: அது சும்மா அது ஒரு ஃப்ரெண்டால தான் மன உளைச்சல். ஆ சரி போச்சு. நான்
1: சரி அதெல்லாம் தூக்கி தூர போட்டு வந்துறணும்.
0: அது வந்துட்ட தூர போட்டதால இப்ப உங்களுக்கு வந்து
1: அப்படி சொல்லுங்க. அது வந்து அப்பவே செஞ்சிருக்கணும், அதுனா ரொம்ப நல்ல சிறப்பா இருந்திருக்கும்.
0: கொஞ்சம் ஆ ஸ்கிரிப்ட் எழுதி ஆக்டிங் பண்ற சுச்சி போட்ட மாதிரி மாறிறதுக்கு யாராலயும் முடியாது அது. ஆனா நீங்க ப்ரோக்ராம் பண்றீங்க, உண்மையிலே உங்களுக்கு எத்தனை விஷயங்கள் இருக்கோ, ஆனா எங்களோட நீங்க எவ்வளவு பண்றீங்க அதுக்காகவே நீங்க நீடோடி வாழுங்க. சந்தோஷமா.
1: Thank you மேம், நீங்களும் நீடோடி வாழுங்க. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் சிவரஞ்சனி மேம். தேங்க்யூ தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம்

0: பாண்டிச்சேரியிலிருந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு பேர் வைக்கணும். சிவரஞ்சினி மேம் ரொம்ப அழகாக பாடினாங்க, அருமையாக இருந்தது. பாடலும் சிரிப்பும் பேச்சும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம், நான் கோவையிலிருந்து காயத்ரி பேசுகிறேன்.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நல்லா இருக்கேன் மேம், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் நல்லா இருக்கோம் மேம். பாடுங்கள் உங்கள் பாடல்.
1: ஓகே. பூமி வாசலில் யாரடி வந்தது? கிளியே கிளியே, இளங்கிளியே கிளியே, அங்கு வரவா தனியே, வெள்ளத்தோடவா கனியே, இந்த புன்னகை என்பது சம்மதம் என்று அழைக்கிது.

அது போகுது நாளை கல்யாணமோ, எனக்கும் உனக்கும் பொருத்தம் தானே, புவிலி வாசலி யாரடி வந்தது, கிளியே கிளியே இளம் கிளியே கிளியே, இங்கு வரலாம் தனியே, மெல்ல தொடலாம் என்னையே, இந்த புன்னகை என்பது சம்மதம் என்று அழைத்தது உனையே. கலைந்தாடும் கூந்தல் பாய் போடுமோ, கலகிது அறிமுகம் வேண்டுமோ, அசைந்தாடும்

0: நாளும் அணைக்கும் துடிக்கும் சிலிர்க்கும் மேனி பூவிழி வாசலில் யாரடி வந்தது? கிளியே கிளியே ஆஹா, இளம் கிளியே கிளியே ஆஹா, இங்கு வரலாம் தனியே ஆஹா, மெல்ல தொடலாம் இணையே ஆஹா, இந்த புன்னகை என்பது சம்மதம் என்று அழைத்தது உனையே ஆஹா.
1: ஆஹா ஆஹா, ரொம்ப அழகா பண்ணீங்க மேம், அருமையா பண்ணீங்க,
0: தேங்க்யூ தேங்க்யூ,
1: சிறப்பா இருந்தது பாடல். உங்க குரல் நல்லா அழகா இருந்தது மேம்.
0: தேங்க்யூ மேடம். ரெடி ஆயாச்சா?
1: இந்த லாஸ்ட் ப்ரோக்ராம்
0: சந்தோஷமான பாட்டு பாடல, நீங்க சொல்லி சேட் ஆகி விட்டீங்களே.
1: கமிங் டியூஸ்டே
0: அங்க இருந்து பண்றேன்னு சொல்லிருக்கீங்கல்ல,
1: அது முடிஞ்சா பண்றேன்.
0: என்ன இப்படி எடுத்துட்டீங்க?
1: எல்லாம் வந்துச்சுன்னா தானே பண்ண முடியும் மேம். ஆமா, இங்க வந்து ஜியோ அங்க அது இருக்கணும்.
0: கரெக்ட் தான், போய் பார்த்தா தான் தெரியும்.
1: அதான் தெரியும் எல்லாம்.
0: நாங்க ட்ரை பண்றோம், மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க, நாங்களும் ட்ரை பண்ணிக்கிறோம்.
1: நிச்சயமா நிச்சயமா, என் பையன் பண்ணுங்கமான்னு இருக்கான் என் பையனும்.
0: ஓகே, அதுக்கு ஏத்த பெர்மிஷன் கொடுத்துட்டாரு.
1: ஆமா, அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் பண்ணி தந்துருவான். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் கோவையிலிருந்து காயத்ரி மேம் அவர்கள் அழகான பாடலை எடுத்து என்ன அழகா பாடினாங்க, ரொம்ப சூப்பரா பாடினாங்க, அருமையா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம், சவிதா முகுந்தன், கோவையில இருந்து.
1: எப்பா, என்ன இன்னைக்கு ஃபர்ஸ்ட்லயே வந்துட்டீங்க? நல்லா இருக்கீங்களா மேம்?
2: நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் சூப்பரா இருக்கோம் மேம். உங்க குரல், உங்க நாத்தனார் ராஜேஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க குரல விட இன்னும் குழந்தை மாதிரி இருக்குது.
2: வீட்டுல ரெண்டு குழந்தை இருக்கும்.
1: அப்படியா? சிறப்பு மேம். அன்னைக்கு உங்க வீட்டுக்காரர் எல்லாம் பாடினார்ல, அந்த மாதிரி இந்த தடவையும் கூட்டு வந்துருங்க.
2: சரி, நான் முதல்ல பாடி முடிச்சுக்கிறேன், அவர் வீட்டை விட்டு ஓடாம இருந்தா அப்புறம் அவரை கூட்டிட்டு வரேன்.
1: அப்படியா? சிறப்பு சிறப்பு.
2: ஓகே.

சொல்லி சொல்லி ஆசை வைத்தேன், கொடியிடையில் பாசம் வைத்தேன். ஊமர பாவை நீயடி மிகு நான் பாடும் பாமர பாடல் கேளடி. ஓ

தொட்டையிடும் பூமணக்கும் துளிர்கரமோ தொடங்கி நிற்கும் பூமர பாவினியடி. இங்கு நான் பாடும் பாமர பாடல் கேளடி. கண்ணி மேல

0: ரொம்ப கஷ்டமான பாட்டு மேம், ரொம்ப அழகாக பாடினீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ட்ரை பண்ணியிருக்கீங்க. இந்த பாட்டு ரொம்ப கஷ்டம், சிறப்பாக பண்ண உங்களுக்கு நன்றி மேம். நன்றி நன்றி நன்றி. பாய். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து கவிதா முகுந்தன் அவர்கள் அருமையான பாடலை எடுத்து சிறப்பாக அழகாக பாடினாங்க. ரொம்ப அழகாக பண்ணாங்க, நல்லா ட்ரை பண்ணி இப்போ நல்லா பாட ஆரம்பிச்சிட்டாங்க. சிறப்பு, நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இனிமே ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம் மேடம். வணக்கம்.
0: கோவை.
1: பயணம் எப்போ கிளம்ப போறீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, காய்த்துக்கிட்ட.
0: நாங்க கமிங் டியூஸ்டே.
1: கமிங் டியூஸ்டே. ஹாப்பி ஜர்னிங் மேடம்.
0: தேங்க் யூ தேங்க் யூ ராஜேஷ். நம்மள தான் இப்ப நல்ல ஒரு ஆங்கர் கிடைச்சிட்டாரே ஆர்ஜே, பாத்தீங்களா எப்படி இன்னைக்கு காலையில இருந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும் பாட்டு போட்டுருக்காரு.
1: ஆமா,
0: நீங்க கேட்டிங்களா?
1: பாடல அம்மா அழகிம்புலி, அம்மா அழகிம்புலி, என் சங்கீதம் உன்கீதமே, உனை நான் அழைத்தால் வினியில் மழையே, அம்மா அழகிம்புலி.

0: மலரில் உறங்கும் பூங்காற்று அதனை எழுப்பும் என் பாட்டு, ஓடும் நிலாவே ஒளி தீபம் ஏற்று ராகமே உயிராகுமே அது பெற்று தரும் முத்துச்சரம். துன்பம் வரும் மண்ணீரமும் இன்பம் தரும் பொன் மந்திரம். முந்தும் தீயனை சுற்றி சுடுமே எந்த இசையதை எட்டி சுடுமே. இந்த வெப்பம் என்ன என்ன செய்யும் சந்தனங்கள் பூசுமோ. உள்ளிருக்கும் ஜோதி ஒன்று உண்டு அதனை வெப்பம் தீண்டுமோ. பர பர பரவென இழுகிற கொழுந்து இமைகளை உரசுது இது என் அழகு. வேதம் சுடாத வேதம் கெடாத தீயில் இடாத யாரும் தொடாத சுருதி. அன்பம் பொடிபட நெஞ்சம் உருகிட தேவி வருவது உறுதி. தேவி வருவது உறுதி. தேவி வருவது உறுதி.
1: தேங்க்யூ மேடம் பாடவாய்ப்பளித்து.
2: அருமை அருமை, என்ன அழகான பாட்டு.
1: சின்ன பாடல் ஆனா அழகா பாடியிருப்பாரு. சிறந்த பாட்டு. எனக்கு இந்த பாடல்
2: நீங்க அதை விட அழகா பண்ணீங்க ராஜேஷ்.
1: இந்த படத்துல வந்து சங்கீத ஜாதிகளை நிறைய பேர் பாடுவாங்க. கோவில் கொண்டு பாடுவாங்க, வெள்ளிக்கிழமை பாடுவாங்க. ஆனா இந்த பாட்டு கொஞ்சம் பிரபலம் இல்லாத பாட்டு தான். ஆனா பாத்தீங்கன்னா பாட்டு கேட்டீங்கன்னா ஒரு 1.5 நிமிஷம் வரும்.
2: நன்றி, வாழ்த்துக்கள் ராஜேஷ். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து ராஜேஷ் அவர்கள். அழகான ஒரு அம்மன் பாட்டு, அவ்வளோ சிறப்பாக அவர் குரலில் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. ஒரு சின்ன பாட்டு தான், அருமையாக பாடினார், சிறப்பாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
3: நல்லா
2: இருக்கீங்களா சார்?
3: நல்லா இருக்கேன். இங்கே நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும் சார்.
3: சரி, பாட்டு பாடவா?
2: ஆ, பாடுங்கள் பாடுங்கள்.
3: சொல்லி புட்டு போன புள்ள சோளம் வேலைக்கேறியில சொல்லி புட்டு போன புள்ள சோளம் வேலைஞ்சி காத்து கேடக்கு சோடி கீழி இங்கே இருக்கு. சொன்ன சொல்லு என்ன ஆச்சு தங்கமே கட்டழகி, எனக்கு நல்லதொரு பாதுல சொல்லு குங்கும போட்ட அழகி. சொன்ன சொல்லு என்ன ஆச்சு தங்கமே கட்டழகி, எனக்கு நல்லது ஒரு பாதுல சொல்லு குங்கும போட்ட அழகி. மானே எம் மல்லிகையே மருதா மாறி கோளுந்தே கேனே திணைக்காருதே திருநா.

0: மாரியம்மன் கோயில மாறாம கை பிடிச்ச நாலு ஒண்ணு பார்த்து வந்த நல்ல நேரம் கேட்டு வந்தேன். அம்மன் அருள் இருந்த அருள் அம்மன் மனத்திருந்த அருள் வந்து சேருமடி பொன்னே பொன்னாயிலே நல்ல காலம் பிறக்குமடி.
1: ஹலோ, சூப்பராக பண்ணீங்க சார். அருமை, எப்படி இந்த மாதிரி பாட்டெல்லாம் செலக்ட் பண்ணுறீங்க? ரொம்ப அழகாக இருக்குது, அருமையாக. நீ உங்கள் குரலில் தான் சார் அப்படி வித்தியாசமான பாட்டுங்கள்லாம் கேட்க முடியுது. ரொம்ப அழகான பாடல், எனக்கு பிடிச்ச பாடல். இது வந்து 16 வயது நிலை டைட்டில் சாங்
0: அப்படித்தானே?
1: இந்த கேசட்ல எங்க வீட்டுல இருந்துச்சு. ஆமா, நாங்களும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்போம். அருமையா பண்ணீங்க சார், அழகா பண்ணீங்க. நன்றி, வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்று இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் கும்பகோணம் எஸ் மனோகர் அவர்கள். அழகான ஒரு பாடல் இளையராஜா சாங், செம்மையான பாட்டு அது. அழகாக பண்ணார், அருமையாக இருந்தது பாடல். சின்ன பாடல் தான், சூப்பராக பண்ணார். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இனியும் ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: நான் வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுகிறேன்.
1: நல்லா இருக்கீங்களா சார்?
2: நான் நல்லா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்கள் சூப்பராக இருக்கோம் சார். பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: கண்டிப்பாக. ஊரில் மழையா?
1: மழை இல்லை, ஒரே காற்று, பயங்கர காற்று.
3: சிங்கமடி பொய் சொல்ல போறேன், பொய் சொல்ல போறேன், நீ ரொம்ப அழகியடி. பொய் சொல்ல போறேன், பொய் சொல்ல போறேன், நான் கொஞ்சம் அசிங்கமடி. சின்னஞ்சிறு சிறையை சிரிக்க விட்டேன், உறங்கிய நிலையை எழுப்பிவிட்டேன். அழகின் என்ன கண்ணில் அடிக்க ஆசை, வெண்ணம் நெஞ்சில் அடிக்க என்னை தானே மூழ்கி போனே. சின்ன கண்மணி சிரிக்க சிரிப்பினே. பொய் சொல்ல போறேன், பொய் சொல்ல போறேன், நீ ரொம்ப அழகியடி. பொய் சொல்ல போறேன், பொய் சொல்ல போறேன், நான் கொஞ்சம் அசிங்கமடி. மொத்தமாக நீதானே, உப்புக்கல் நான் தானே, ஒரசிய தின்னால் என்ன கட்டுக்கது நீதானே, தட்டுக்கிட்டு நான் தானே, கொத்தி கொத்தி தின்னால் என்ன மொத்தமங்க நீதானே, உப்புக்கல் நான் தானே, ஒரு சீரின் என்ன கட்டுக்கது நீதானே, தட்டுக்கிட்டு நான் தானே, கொத்தி கொத்தி தின்னால் என்ன உள்ளத்துக்குள் வாசம் கொள்வேன், வாசலை சொன்னால் என்ன நான் மட்டும் உள்ளே செல்லையை இடைவெளி தந்தால் என்ன கண்மணி நீ கண் காட்டும் வரை கண்ணியம் காத்திருப்பேன். பொய் சொல்ல போறேன், பொய் சொல்ல போறேன், நீ ரொம்ப அழகியடி. பொய் சொல்ல போறேன், பொய் சொல்ல போறேன், நான் கொஞ்சம் அசைக்கமடி. ரசிக்கின்ற பெண்ணே, உன் ரசனைகள் என்னென்ன எனக்கென்று சொன்னால் என்ன உன்னோட ரசனையும் என்னோட ரசனையும் ஒன்றாக செய்தால் என்ன ரசிக்கின்ற பெண்ணே, உன் ரசனைகள் என்னென்ன எனக்கென்று சொன்னால் என்ன உன்னோட ரசனையும் என்னோட ரசனையும் ஒன்றாக செய்தாய் என்ன சிறு சிறு மோதல் விட்டு சிரிப்புக்குள் வாழ்ந்தால் என்ன குற குற சந்தோஷங்கள் இருவரும் கண்டால் என்ன உடல் என்பதை நாம் கடந்து விட்டு உறவுகள் கொண்டால் என்ன பொய் சொல்ல போறே பொய் சொல்ல போறே நீரம் வாழியடி பொய் சொல்ல போறே பொய் சொல்ல போறே நான் கொஞ்சம் அசிங்கமடி பொய் சொல்ல போறே பொய் சொல்ல போறே நீரம் வாழியடி பொய் சொல்ல போறே பொய் சொல்ல போறே நான் கொஞ்சம் அசிங்கமடி அதுதானே
1: ஏன் சார் நீங்க கொஞ்சம் அசிங்கம்னு அப்படி கரெக்டா பேசுறீங்க அப்படி
3: இல்ல இல்ல பாட்டுல வந்துட்டு நான் உலகத்திலேயே பேரேன்
1: அப்படியா சார் ஒரு நாள் வீடியோல வந்து பாருங்க சார் நாங்களும் கேக்குறோம்
3: பாக்குறோம்
1: சிறப்பு சார் ரொம்ப அழகா பண்ணீங்க அருமையான பாடல் சார் சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்று இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் அவர்கள் அழகான ஒரு பாடல் எடுத்து சிறப்பாக அருமையாக பாடினார் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாடல் நன்றி வாழ்த்துக்கள் அவருக்கு அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் பாருங்கள் வணக்கம் யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க
4: ஹலோ வணக்கம் மேடம்
1: வணக்கம்
4: கோவிலிருந்து புவனேஸ்வரி நல்லா இருக்கீங்களா
1: நல்லா இருக்கேன் மேம் நீங்க நல்லா இருக்கீங்களா
4: இதே மாதிரி வந்து பாடணும்
1: சிறப்பா எல்லாம் நடக்கும் மேம் நமக்கு தான் இப்ப புது ஆங்கர் கிடைச்சிட்டாருல ரொம்ப அழகா நீங்க கேட்டீங்களா
4: இல்ல மேடம் நான் இன்னைக்கு கேக்கல இன்னைக்கு நான் கொஞ்சம் பிஸி இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை சொல்லி வீட்டுல மாவளுக்கு போட்டாங்க எல்லாருக்கும் வெத்தலை பாக்கு வாங்கிக்கிறதுக்கு அக்கம் பக்கத்துல கூட்டு இருந்தோமா கொஞ்சம் பிஸி ஆயிடுச்சு ஆமா அதனால நான் இன்னைக்கு
1: ஆடி இருந்து ஈவினிங் வரைக்கும் ப்ரோக்ராம் தான் பண்ணாரு அவரு
4: பறவைகள் பேரெல்லாம் போட சொல்லி
1: சொன்னா சிறப்பா இருந்தது நிகழ்ச்சி ரொம்ப அழகா இருந்தது
4: ஓகே மேடம்
1: பாடுங்கள் பாடுங்கள் மேம்

கருணை மழையை மீறி மாதா கண்கள் திறவாயோ.

மழையும் வளராதோ, கருணை மழையே மேரி மாதா.

0: அழகா பண்ணீங்க மேம், அருமையா பண்ணீங்க,
1: தேங்க்யூ மேடம்,
0: சிறப்பா இருந்தது பாடல். நன்றி, வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் கோவையிலிருந்து புவனேஸ்வரி மேம் அழகான ஒரு பாடல் சிறப்பாக பாடினாங்க, அருமையாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம்,
2: கோவையிலிருந்து ஸ்ரீசனனி பேசுகிறேன்.
0: நல்லா இருக்கேன் மேம், நீங்கள் நல்லா இருக்கீங்களா மேம்?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
0: ஓகே, பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: ஓகே மேடம்.

0: மேம், நீங்க காயத்ரி மேமோட டாக்டர் தானே?
1: ஆமா மேடம்.
0: சூப்பரா பாடுறீங்க.
1: தேங்க்யூ மேடம்.
0: தாய்க்கு பிள்ளை இளைச்சவங்க இல்லைன்ற மாதிரி உங்க அம்மா மாதிரியே ரொம்ப அழகா. இது வந்து உன்னிகிருஷ்ணனோட சிங்கர் உன்னிகிருஷ்ணன் டாக்டர் பாடின
1: பாட்டு.
0: ஆமா, சிறப்பா பாடுனீங்க. ரொம்ப எனக்கு அவங்க ஞாபகம் தான் வந்தது நீங்க பாடும்போது. அவ்வளோ அழகா பாடுறீங்க. நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்று இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் கோவையிலிருந்து ஸ்ரீஜனனி மேம் அவர்கள். அழகான ஒரு பாடல், செம்ம பாடல், அருமையாக பாடினாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம் சகோதரி.
0: நல்லா இருக்கீங்களா சார்?
2: காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பார் யாரும் இல்லை. காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பார் யாரும் இல்லை. வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் இல்லை, ஜாதகத்தில் வழியும் இல்லை. காதலிக்க நேரம் இல்லை. பஞ்சனையும் கண்டதில்லை, பால்பழம் குடித்ததில்லை. பஞ்சனையும் கண்டதில்லை, பால்பழம் குடித்ததில்லை. வஞ்சி உன்னை காணும் வரை மனதும் துடித்ததில்லை. பஞ்சி போன்னரை விழுந்து பார்வையும் குழி விழுந்து. வஞ்சி போன்னரை விழுந்து பார்வையும் குழி விழுந்து. விழுந்தும் கெட்ட வேளையிலே கண்டேனே உன்னையடி, கண்டேனே உன்னையடி. காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பார் யாரும் இல்லை. வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் இல்லை, ஜாதகத்தில் வழியும் இல்லை. காயிலே சுவைப்பதில்லை, கனிந்ததும் கசப்பதில்லை. காயிலே சுவைப்பதில்லை, கனிந்ததும் கசப்பதில்லை. நோயில்லா உடல் இருந்தால் நூறு வரை காதல் வரும். மாமியார் கொடுமை இல்லை, மாமனார் யாரும் இல்லை. மாமியார் பொறுமை இல்லை, மாமனார் யாரும் இல்லை. இந்த சாமியை மனம் முடித்தால் சந்தோஷம் குறைவதில்லை, சந்தோஷம் குறைவதில்லை. காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பார் யாரும் இல்லை. வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் இல்லை, ஜாதகத்தில் வழியும் இல்லை. அவ்வுலகம் சென்று வந்தேன், அமுதம் குடித்து வந்தேன். அவ்வுலகம் சென்று வந்தேன், அமுதம் குடித்து வந்தேன். உன் உலகம் போவதற்கு புது உடல் வாங்கி வந்தேன். உன் உலகம் போவதற்கு புது உடல் வாங்கி வந்தேன். இந்திரனை கண்டு வந்தேன், குடித்து வந்தேன். இந்திரனை கண்டு வந்தேன், இது பற்றி கேட்டு வந்தேன். சந்திரனை கண்டு வந்தேன், சரசம் நடத்த வந்தேன். சந்திரனை கண்டு வந்தேன், சரசம் நடத்த வந்தேன். காதலிக்க நேரம் உண்டு, கண்ணியுண்டு காலையுண்டு. காதலிக்க நேரம் உண்டு, கண்ணியுண்டு காலையுண்டு. வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் உண்டு. காதலிக்க நேரம் உண்டு, கண்ணியுண்டு காலையுண்டு. தானே தானா, தானே தானா, தானே தானா, தானே தானா.
0: பாடல் அழகா பண்ணீங்க சார். உங்க வயசு எத்தனை சார்?
2: எனக்கு 77.
0: உங்க வயசுக்கு ஏத்த பாட்டு தான் சார், சிறப்பா பாடுங்க. அருமையான பாடல, அழகா பண்ணீங்க சார். தனியில உங்க குரல் அவ்வளவு நல்லா இருக்கு. நன்றி, வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்று இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் புன்னைநல்லூரில் இருந்து ஜோதி பாண்டியன் சார் அவர்கள். அழகான ஒரு பாடல், செம்மையா பாடினார், அருமையா இருந்தது. நல்லா பண்ணாரு, நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் நேரம் இப்பொழுது 8:05. எனது குரலில் ஒரு பாடல்.

கடை திறந்து தாவும் நதியலை நான் மனம் திறந்து கூவும் சிறு குயில் நான் இசை பறவை சிக்கலைஞன் என் ஆசைகள் ஆயிரம் நினைத்தது பலித்தது. ஹோ

0: மடை திறந்து தாவும் நதியலை நான் மனம் திறந்து கூவும் சிறு குயில் நான் இசைக்கலைஞன் என் ஆசைகள் ஆயிரம் நினைத்தது பலித்தது. ஹோ நன்றி நன்றி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா மேம்? கஜினி முகமது மாதிரி 17 தடவை படையை எடுத்துட்டீங்களா மேம்? சிறப்பு மேம். ஆமா ஆமா, பாடுங்கள் பாடுங்கள்.
1: ஹலோ
0: ஹலோ,
1: கேக்குதா மேடம்?
0: ஆ கேக்குது கேக்குது, பாடுங்கள்.
1: பாடலாமா?
0: பாடுங்க பாடுங்க.
1: மேகம் வந்ததோ ஏதோ வியாதம் தந்ததோ எல்லாம் பூவைக்காகத்தான் பாடும் பாவைக்காகத்தான் பூக்கள் மேல் நீர் துளிகள் பாடாரோல் போடும் நேரம் பூண்டாரல் வீசாரோ ஓ மேகம் வந்ததோ ஏதோ ராகம் தந்ததோ வந்தாத காவியம் ஆடை கொண்டிங்கு ஆடுது நேரம் கொண்டால் என்ன பொன்னோடியம் வண்ணம் மாறாமல் நின்றது நான் பெண் தேடவா ஓர் கண்ணால வந்து பூமாலை போடவா ஏ அம்மாடியோ பெண் பார்க்கும் நாடகம் யார் வந்தாலும் என்ன திரும்பாது ஞாபகம் கோவிலங்கு தேவையில்லையே வந்ததோ யாரும் தந்தரோ பாய்கள் எங்கேயும் ஓட

மனமெங்கும் திருவென்று எழலாம், நாம் எல்லோரும் செம்மீன்களாகலாம், நீரோட எங்கும் வெள்ளோட்டம் போகலாம், வாழ்க்கை என்ன வாழ்ந்து பார்க்கலாம்.

0: நேரம் கொண்டாடல் வீசாதோ
1: சிறப்பு. ரொம்ப அழகா பண்ணீங்க. உங்க அண்ணன் மகளா அக்கா யாரு சொன்னீங்க கூட பண்ணு?
0: தம்பி பொண்ணு.
1: தம்பி பொண்ணு பேரே சொல்லுங்க மேம்.
0: அஞ்சனாஸ்ரீ.
1: அஞ்சனாஸ்ரீ. ஓகே. இரண்டு பேரும் ரொம்ப சூப்பரா பண்ணீங்க. அழகான பாடல் தேர்வு. அருமை அருமை. நன்றி. வாழ்த்துக்கள் மேம். வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
1: தேங்க்யூ. தேங்க்யூ. அப்படியே உங்க ஹஸ்பண்ட் இணைய போறாரா? சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்று இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் சென்னை அம்பத்தூரில் இருந்து அகிலா ஸ்ரீதர் அவர்களும் அப்புறம் அஞ்சனா ஸ்ரீ அவர்களும் அருமையாக ஒரு பாடல், சிறப்பான பாடல் அழகாக பாடினாங்க. அருமையாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நன்றி. வாழ்த்துக்கள். அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: தமிழ் மொழி வளர்ச்சிக்கு இனிமைகள் பல சேர்த்து தங்களுடைய சொல் வளர்த்தால் சுந்தரமான பேச்சால் ஆற்றலின் உறைவிடமாய் அடக்கத்தின் குடியிருப்பாய் திகழ்ந்து பாட்டு ஒன்று பாடட்டுமா எனும் அருமையான அற்புதமான நிகழ்ச்சியை இத்தனை நேரம் குணசேகரன் ஐயாவிலிருந்து கழிந்த பாடலை பாடிய ஓஹோ மேகம் வந்ததே வரை திறம்பட நிறைவெடுத்தும் அன்பு அறிவிப்பாளருக்கு விதி அரசகுமார் அம்மாவுக்கு இனிய வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்களும்.
1: தேங்க்யூ சார். யார் சார் நீங்க, எந்த ஊரு?
2: கடைக்கோடி, கன்னியாகுமரி மாவட்டம், இரணியல் ஊர்.
1: சூப்பர். இன்னைக்கு தான் ஏன் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க என்ன சார்?
2: ஆமாமா, இன்னைக்கு தான் வந்திருக்கேன்.
1: கன்னியாகுமரியில எந்த ஊரு?
2: இரணியல்.
1: உங்களோட இது ஊர் பேரை சொல்லும்னே அங்க ரொம்ப பெருசா இருக்குது சார். நீங்க அங்க கவிதை கொடுக்கறதெல்லாம் நாங்க படிக்கிறோம். ரொம்ப சூப்பரா இருக்கு.
2: வாழ்த்துக்களோட நான் ஒரு பாடல பாடுறேன்.
1: பாடுங்க சார், பாடுங்க சார்.
3: சந்தோஷம் நெஞ்செல்லாம் சங்கீதம் உயிரே உயிரே ஏழிசை கீதமே எனக்கொரு ஜீவன் கையில் ஏந்தும் மதுவின் மயக்கம் உண்டு கண்ணில் நீந்தும் கனவில் இனிமையுண்டு நெஞ்சே நெஞ்சே எதையும் மறந்து விடு கோதை ஆற்றில் மனதை மிதக்க விடு உறவு எதுவுமில்லை கவலை சிறிதுமில்லை தனிமை கொடுமை இல்லை இனிமை இனிமை இதுதான் நான் வசங்கள் கொள்ளாத பந்தங்கள் இல்லாத மனிதன் மனிதன் ஏலி செய்கீதமே எனக்கொரு ஜீவன்னே வாழும் காலம் யாவும் உனக்காக நான் தான் காவிய வீணையில் சுரங்களை மீட்டுவேன் கானம் கானம் ஜீவகானம் பிறக்காதோ இங்கே. நன்றிமா
1: சார். பாட தெரியாது பாட தெரியாதுன்னு இவ்வளவு அழகான பாட்டை ஏசா சாங்கையா, பாட தெரியாதவங்க பாட முடியுமா சார்? என்ன அழகா பண்ணீங்க, திரும்ப ரொம்ப அழகா இருந்தது.
2: நீங்க தான் பாராட்டணும். அதாவது நம்ம வந்து பாராட்டுறதுல நம்ம ஒரு பெரிய வல்லவன்னு சொல்றதுல தப்பு. நீங்க பாராட்டினீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சவரி இணைய வானொலியில என்னை இணைத்து விட்டது ராஜேஷனுடைய குடும்பம், அந்த குடும்பத்தாருக்கு அத்தனை பேரு நன்றி.
1: ஓகே சார், ஓகே சார், சூப்பரா பண்ணீங்க, நன்றி, வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். வந்து பாடுங்க, ஓகேவா?
2: நன்றி. ஒரு மருத்துவருடைய வாகனம் ஓட்டிட்டு இருக்கிறதுனால ஃப்ரீயா இருந்தா நான் கேட்பேன், ஃப்ரீயா இருந்தா நானே வருவேன், யாருமே வந்தா நானே வருவேன்.
1: நன்றி சார், நன்றி சார், நன்றி, வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் கன்னியாகுமரியிலிருந்து ஜெகதீசன், கன்னியாகுமரி இரணியல் பகுதியிலிருந்து ஜெகதீசன் என்பவர் பாடவே தெரியாதுன்னு வந்தார். என்ன அழகான பாடல், ஏழாவது மனிதன் இந்த படம் பேர். ஏஸ்தா சாங் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அந்த பாடல், ரொம்ப சூப்பராக பாடினார், அருமையாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு, அற்புதமாக பாடினார். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு, நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
4: திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் மற்றும் சித்தாத்திருக்கீங்க.
1: நல்லா இருக்கீங்களா சார்?
4: நலமாக இருக்கிறோம்.
1: பாடுங்கள் உங்கள் பாடல்.
4: சொந்தங்கள் மன்னிக்கவும் ஒரு பாடல். இது கேட்டுவிட்டு சொல்லுங்கள்.
1: பாடுங்கள்.
4: பசுமை நிறைந்த நினைவுகளே பாடு,
1: சவுண்ட் கேட்கல.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்று இந்த நிகழ்ச்சியில் இணையம் சொந்தம். வாருங்கள். வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம். வணக்கம்.
0: நல்லா இருக்கீங்களா சார்?
1: ஓகேவா இருக்கு மேடம். நல்லா இருக்கேன்.
0: ஆ, பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டு சௌக்கியமா, பரமசிவன் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருணா சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாதா தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது. அது அவ்வை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. யாரும் இருக்கு கருணம் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும். அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால்

என்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதான் வாழ்வில் நிம்மதி ஏது? இது கணவன் சொன்னது, இது அட்டம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா?

0: நன்றி நன்றி நன்றி.
1: சிறப்பா பாடுனீங்க சார், அருமையான பாடல், அழகான பாடல், நல்ல கணீர்னு உங்க குரல்ல ரொம்ப சிறப்பா இருந்தது பாடல். நன்றி, வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் சென்னை அம்பத்தூரில் இருந்து ஸ்ரீதர் சார் அவர்கள் அழகான ஒரு பாடல் எடுத்து அருமையாக பாடினார். கணீர்னு அவர் குரல் எவ்வளோ அழகாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. நிகழ்ச்சியில் இணையும் ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம்.
1: வணக்கம். பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: சந்தன மல்லிகையில் துளி கட்டி போட்டேன், கண்ணுற தாயும். சந்தன மல்லிகையில் துளி கட்டி போட்டேன், தாய் நீ கண் வளரு தாலேலல்லேலோ. நெபில வீசிக்கிட்டு சொல்லுறேனே கேட்டு, கேட்டு நீ கண் வளரு தாலேலல்லேலோ. இந்த

பாடும் புள்ள எந்த ஒரு பிள்ளைக்குமே இந்த வரம் கிடைக்கல. ஆனந்தம் பொங்குதம்மா விட்டு விட்டு கண்ணுல, ஆயி மகமாயி நான் என்ன கொடுத்து வச்சேன், பாதம் திருப்பாதம் அதில் நின்று எடுத்து வச்சேன். சந்தன மல்லிகையில் துளி கட்டி போட்டேன், தாயி நீ கண்வளரு தாலேலல்லேனோ. ஒரு வாய் சோறுனக்கு ஊட்டி விட்ட வேளையில், உலகம் பசியடங்கி உறங்குதம்மா நேரத்துல, உதட்டு பருக்கையில ஒன்னு ரெண்டு சிந்துதடி, அத நான் ருசி பார்த்தேன் மூச்சை இங்கு வந்த

0: மல்லிகையில் துளி கட்டி போட்டேன், தாயே நீ கண் வளரு தலையில் அள்ளிடோ. வேப்பில வீசிக்கிட்டு பாட்டு ஒன்று சொல்லுறேனே, கேட்டு நீ கண் வளரு தலையில் அள்ளிடோ. இந்த உலகை ஆடும் தாய்க்கு செல்ல பிள்ளை நான் இருக்கேன், கவலை தீர்க்க வேணாமா கண் வளரு தாயி. சந்தன மல்லிகையில் துளி கட்டி போட்டேன், தாயி நீ கண் வளரு தலையில் அள்ளிடோ. அவ்வளவுதான் மேம்.
1: அருமையா பாடுனீங்க மேம், ரொம்ப அழகான பாடல், சிறப்பா பாடுனீங்க.
0: வாய்ப்பு ரொம்ப நேரம் கழிச்சு எனக்கு வாசிச்சு.
1: அத பத்தி என்ன, அத பத்தி எல்லாம் ஒண்ணும் இல்ல, பாடல்தான்.
0: சூப்பரா பாடுறாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பேன்.
1: அருமையா பாடுனீங்க, நீங்களும் அருமையா பாடுங்க. நன்றி, வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள். அழகான ஒரு சாங், செம்ம சாங் அது. என்ன அழகாக பாடினாங்க, அருமையாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். என்னாச்சு, ஃபோனு சரியில்லையா?
1: கட் ஆயிடுச்சு.
0: ஓகே, பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: இப்பொழுது ஒரு பாட்டு பாடுகிறேன். ஒரு பாட்டு எனக்காக ஒளிபரப்புவோம்.
0: நிச்சயமா, நிச்சயமா.
1: இப்பொழுது ஒரு அம்மன் பாடல் என்று வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி கடைசி வெள்ளி.
2: Oh, my God.

0: சிறப்பு சிறப்பான பாடல் அழகா பண்ணீங்க ப்ரோ, அருமை, நன்றி, வாழ்த்துக்கள்.
1: இன்னொரு பாடல், இந்த பாடல் தான் ஒலிபரப்ப வேண்டும். ஒரு வரிகள் பாடுகிறேன்.
0: ஆ, பாடுங்கள். ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க, என்னாச்சு?
1: பாடுங்கள்.
0: என்னாச்சு, இப்படி அழுகுறாரு? ஐயோ, சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் சித்தாத்தூரிலிருந்து இயக்குனர் கீதநேசன் அவர்கள் அழகான ஒரு பக்தி பாடல் சிறப்பாக ஓம் சக்தி செம்மையாக பாடினார். ரொம்ப ஃபீலோடு பாடினார், ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து ஒரு ரெண்டு வரி பாடினாரில்ல, அந்த பாட்டை அவர் விருப்ப பாடலாக தர சொல்கிறார்கள். பாடல் இதோ வருகிறது.

அழகான பாடல் ஒலித்து சென்றது. இயக்குனர் கீதநேசன் அவர்கள் விருப்பத்தில் இந்த பாடல். நேரம் இப்பொழுது 8:40. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில், இதுவரை சபரி வானொலி சொந்தங்கள் இதுவரை சபரி வானொலி வழங்கிய பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடலை பாடிச் சென்ற அத்துணை நேர் நெஞ்சங்களுக்கும், தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலை இயக்குனர் அவர்களுக்கும், உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜய் அரசகுமாரன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, நன்றி, வணக்கம்.

மலை போல மழலை பேசும் குழந்தைகளின் முத்தமும், கொஞ்சுகின்ற அஞ்சுகத்தின் கோல மொழி சட்டமும், குழலை போல மழலை பேசும் குழந்தைகளின் முத்தமும், கொஞ்சுகின்ற அஞ்சுகத்தின் கோல மொழி சட்டமும், உன் குன்று தோளில் புது பலத்தை வழங்கும்.

உலகத்தின் படிவமடா, வேங்கை புலி மன்னனடா, வீரர்களின் தலை

பெயர் பந்து புகழ் என்ன நீதி. ஆயிரம் குண்டிங்கு சாதி எனில் அந்நியர் பந்து புகழ் என்ன நீதி. தாயின் பயிற்றில் பிறந்தோர் ஒரு தாயின் பயிற்றில் பிறந்தோர்